நேரம் காலை 5:50. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். இன்று சக ஆண்டு 1948, ஜெய்ஷ்ட மாதம் 19 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 26 நாள், ஜூன் மாதம் 9 தேதி 2026, செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் பொழுது அனைவருக்கும் இனியதாகவும் அனைவரும் நினைக்கும் எண்ணம் கைகூடும் என்ற நம்பிக்கையுடனும் வாழ்த்துக்களுடனும் ஆகாஷ்வாணி

அளவறிந்து வாழும் மக்களின் நெஞ்சத்தில் அறம் குடியிருப்பது போல களவு செய்து வாழும் மக்களின் நெஞ்சத்தில் வஞ்சகம் குடியிருக்கும். குறள் எண் 288, அதிகாரம் கல்லாம்.

களவறிந்து வாழும் மக்களின் நெஞ்சத்தில் அறம் குடியிருப்பது போல களவு செய்து வாழும் மக்களின் நெஞ்சத்தில் வஞ்சகம் குடியிருக்கும். குறள் எண் 288, அதிகாரம் கல்லாமை.

நேரம் காலை 5:53, 45 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்க இருக்கீங்க இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், இன்று காலை 6:02 விளம்பரத்திற்கான நேரம், காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், காலை 6:10 இணைத்தான் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். காலை 6:15 பக்தி மாலை பகுதியில் அறுபடை வானில் தவழும் கேட்கின்றான் அழகான போன்ற பக்தி மாலை பாடல்கள். காலை 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள் பகுதி மற்றும் இன்று ஒரு செய்தி பகுதியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தாக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை பள்ளி உதவி பேராசிரியர் அனிஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள்.

காலை 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் காலை 6:55 இயற்கை இன்பம் பகுதியில் சூழல் சிந்தனை. எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். காலை 7:00 அறிவோம் 1000. காலை 7:10 மதுரை தென்றல். காலை 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். காலை 7:25 நலமாய் வாழ பகுதியில் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:30 மதுரை தென்றல். காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். காலை 8:02 மதுரை தென்றல். காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். காலை 8:30 மதுரை தென்றல். காலை 9:00 அரங்கிசை பகுதியில் ரஞ்சனி சிவகுமார் அவர்களின் குரல் இசை

காவேரி கே தியாகராஜன் அவர்களின் வயலின் இசை, கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்களின் மிருதங்கம் இசை, எம்ஜி சுமந்தா அவர்களின் மோர்சிங் இசை. காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், காலை 10:02 எனக்கு பிடித்த பாடல், முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம், முற்பகல் 11:02 தற்போதைய அரசின் 12வது ஆண்டு நிறைவை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சி, தொடர்ந்து வந்தே மாதரம். நண்பகல் 12 மணிக்கு விளம்பரத்திற்கான நேரம், நண்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், நண்பகல் 12:10 இசை மேடை பகுதியில் உடையலூர் கல்யாணராமன் அவர்களின் டிவோஷனல் தெய்வீக இசை, நண்பகல் 12:40 தமிழில் செய்திகள், நண்பகல் 12:50 மெல்லிசை, பகல் 1 மணிக்கு விளம்பரத்திற்கான நேரம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், நண்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி பகுதியில் கிரிஜா சேஷாத்ரி அவர்களுடன் நேர்காணல் காண்பவர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள், மதியம் 1:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சல், நண்பகல் 1:55 காலங்கள் சொல்லும் மெல்லிசை, நண்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், நண்பகல் 2:15 மதுரத்தென்றல், நண்பகல் 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி, விஷ்ணு திலக சம்ஹிதத்தில் ஆகமா, வாசிப்பவர் டாக்டர் அன்னபூர்ணா அவர்கள், உதவி பேராசிரியர், நண்பகல் 2:55 வானிலை அறிக்கை, பகல் 3 மணிக்கு ஆகாஷவாணி மத்திய அலை, 1269 கிலோஹெர்ட்ஸில் பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மறு ஒலிபரப்பு மாலை 5:27 5:30 செய்தி சுடர். மத்திய அரசின் 12 ஆண்டு கால சாதனைகள் வரிசையில் நிதி சீர்திருத்தம் பற்றி பட்டய கணக்காளர் சென்னை ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் உரையாடுபவர் வடிவழகி அவர்கள் பகுதி 2. மாலை 6 மணிக்கு விளம்பரத்திற்கான நேரம், மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், மாலை 6:10 ஒரு பட பாடல்கள், மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், மாலை 6:40 மதுரத்தென்றல், மாலை 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல், 7:10 தற்போதைய அரசின் 12வது ஆண்டு நிறைவு விழாவின் சிறப்பு நிகழ்ச்சி, 7:10 மாவட்ட செய்திகள், பெரம்பலூர் மாவட்ட செய்திகளாக எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் எலுமிச்சையை தாக்கக்கூடிய நோய்களும் அதன் மேலாண்மையும் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பழவியல் துறை பயிர் நோயில் இணை பேராசிரியர் ஏ விஜயசாமுண்டீஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் பகுதி 2. 2வது பகுதியாக மெல்லிசை, 3வது பகுதியாக வேளாண் தகவல்கள், 4வது பகுதியாக விடை பெறும் முன், 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரத்தென்றல், 8:30 இதுவரை நான் பகுதியில் ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எம் சுமதி நடராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதற் பகுதி உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள், 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுரத்தென்றல், 9:30 அறிவியல் நேரம் தாவர வைரஸ்கள் தகவல்கள் வழங்குவோர் சிவகங்கை மன்னர் துரைசிங்கம், அரசு கலைக்கல்லூரியின் தாவரவியல் துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் பி பூமி பாலகன் அவர்கள், 10:00 தற்போதைய அரசின் 12வது ஆண்டு நிறைவையொட்டி சிறப்பு நிகழ்ச்சி, தொடர்ந்து நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறும். மறு ஒலிபரப்பு மறுநாள் காலை 5:45. இன்னும் சில நொடிகளில் காலை 6 மணிக்கான செய்தி சுருக்கம் ஒலிக்கும். சென்னை அஞ்சலாக

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி

நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று

0: உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இது ஆகாஷவாணி மதுரை. மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் காலை 6:03.
2: இன்று முதல் மலர காத்திருக்கும் முதன்மை அலைவரிசை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இசை நிகழ்ச்சி, திரைகானம், இலக்கியம், நாடகம் என பல பரிணாமங்களோடு இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளோடு புது பொலிவுடன் மலர காத்திருக்கிறது. முதன்மை அலைவரிசையின் முத்தாய்ப்பான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இன்று முதல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் காலை 6:04:30. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஒலிக்கிறது காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

இந்த வாழ்க்கையை அற்றைய பொழுதிலே துவக்குவார்கள். ஆனால் இப்பொழுது நாகரீகம் என்ற பெயரால் உடலுக்கு எதுவெல்லாம் கேடு விளைவிக்கக்கூடியதோ, எந்த வழக்கங்களெல்லாம் நம்மை போற்றி பாதுகாக்கக்கூடியதோ, அவற்றையெல்லாம் நாகரீகம் என்ற பெயரால் புறந்தள்ளி புறந்தள்ளி நம்முடைய வாழ்வை நாம் குறைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வழக்கத்தை எல்லாம் திசை திருப்பி கொண்டிருக்கிறோம். பழக்கங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி செல்லுமையானால் நம்முடைய ஆயுள் காலம் என்பது குறைந்து கொண்டே வரும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்களே, நோயற்ற வாழ்வு நமக்கு இல்லாமல் போய்விடும். சிறு குழந்தையாக இருந்தாலும் தாய் தந்தையாக இருந்தாலும் அவரவர்கள் காலை எழுந்து அந்த நல்ல வழக்கங்களை எல்லாம் கடைபிடித்துத்தான் அன்றைய பொழுதையெல்லாம் துவக்குவார்கள். பெண்கள் இப்போ உடனே காஃபி போடணும்னா உடனே போய் பல் துலக்காமல் முகம் கழுவாமல் போய் அடுப்பை ஏற்றிடுறாங்க. இது வழக்கம் இல்லை. அந்த காலத்தெல்லாம் வாசலை தெளித்து கோலம் போட்டு அடுப்பு மேடையெல்லாம் கழுவி அதை சாணமிட்டு மெழுகி கோலமிட்டு அதற்கு பிறகுதான் அடுப்பை பற்ற வைப்பார்கள். பசுவினுடைய சாணம் மிகச்சிறந்த பூச்சிக்கொல்லி என்று இன்றைய அறிவியல் சொல்லுகிறது. அந்த வழக்கமெல்லாம் இப்பொழுது இல்லாமலே போய்விட்டது. அந்த மண்கலயத்துக்கு கூட மலர் சூடியெல்லாம் செய்வார்கள். இந்த வழக்கமெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இந்த நிகழ்வை ஆசார கோவையிலே 46வது பாடல் நமக்கு காட்டுகிறது. காட்டு களைந்து கலம் கழியே இல்லத்தை யாப்பீம்

0: பொலிய அடுப்பினுள் தீப்பெய்க என்று சொல்லி நல்லது உரல் வேண்டுவோர் என்று முடிக்கின்றார். அந்த நீர்ச்சால் கரகத்துக்கு கூட மலரணிந்து அந்த அடுப்பிலே ஏற்றி சமைக்க துவங்குகின்ற அந்த அழகான காட்சியை இந்த பெண்பாவானது மிக தெள்ள தெளிவாக விளக்குகிறது நமக்கெல்லாம். ஆகவே எவ்வளவுதான் கல்வி கற்றாலும் பெண்கள் அந்த சமையல் என்ற கலையை விட்டுவிடக்கூடாது. ஆயகலைகள் 64 என்பதில் இந்த சமையல் கலை பெண்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. இது நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கும், ஈன்று வளர்க்கின்ற குழந்தையை அது பாதிக்கும். சமையலே தெரியாத பொழுது அப்புறம் குழந்தையை வளர்ப்பதற்கான கை மருந்துகளெல்லாம் அந்த காலத்திலே வயது முதிர்ந்தவர்கள் தாத்தா பாட்டிமார்களெல்லாம் கொடுத்து வளர்ப்பார்கள். அந்த கலையெல்லாம் இன்றைக்கு தெரியாமலே போய்விட்டது. எதற்கெடுத்தாலும் மருத்துவமனை நோக்கி ஓடுகின்ற காட்சியைத்தான் காண முடிகிறது. ஆகவே நம்முடைய முன்னோர்கள் நமக்கெல்லாம் சொல்லித்தந்திருக்கின்ற வாழ்வியல் முறையை அந்த சமையற்கலையாக இருந்தாலும் அது மருத்துவ கலையாக இருந்தாலும் எந்த கலையாக இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன கலைகளையெல்லாம் போற்றி பாதுகாத்து வாழ்வை செம்மையாக்க வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:15. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து ஒலிக்க இருக்கு பக்தி மாலை. பக்தி மாலையில் ஒலிக்க இருக்கும் முதற் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில் தான் கேட்க இருக்கும்.

பக்தி மாலையில் ஒலிக்கும் பக்தி மனம் கமழும் அடுத்த பக்தி பாடல் வானில் தவழும் அப்படின்ற பாடல். நாகூர் ஈஎம் ஹனீஃபா அவர்கள் குரலை தான் கேட்க இருக்கோம்.

நேரம் காலை 6:25. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸ். பக்தி மனம் கமழும். இது பக்தி மனம். பக்தி மாலையில் தொடர்ந்து ஒலிக்கும் அடுத்த பக்தி பாடல் ஜாலி ஆபிரகாம் குரலில் தான் கேட்க இருக்கோம்.

0: அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
1: சிவகங்கை மாவட்ட விவசாய பெருமக்களை, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026 ஜூன் மாதம், அதாவது இம்மாதம் 11/6/2026 லேபிளிங் மற்றும் பேக்கேஜிங் பற்றிய பயிற்சியும், 12/6

0: 2026 வெள்ளி அன்று லாபகரமான முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பும், 16/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காளான் வளர்ப்பு பற்றிய பயிற்சியும், 2 நாள் பயிற்சியாக 17/6/2026 மற்றும் 18/6/2026 ஆகிய 2 நாட்களும் ஊறுகாய் மற்றும் தொக்கு தயாரித்தல் பயிற்சியும், 1 வார பயிற்சியாக 22/6/2026 முதல் 30/6/2026 வரை பட்டை வயர் கூடை பின்னுதல் பற்றிய பயிற்சியும் நடைபெற உள்ளது. இப்பயிற்சிகள் அனைத்தும் குறிப்பிட்ட தேதியில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். இப்பயிற்சிகளுக்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9488575716. மீண்டும் ஒரு முறை 9488575716. இப்பயிற்சிகளில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தமிழக மாட்டினங்கள் பால் உற்பத்தியை விடவும் அவற்றின் அபாரமான இழுவை திறனுக்காகவும் கடின உழைப்பிற்காகவும் பெயர் பெற்றவையாக கருதப்படுகின்றன. தமிழகத்தின் தட்பவெப்பநிலை மற்றும் நிலப்பரப்பிற்கு ஏற்ப இங்குள்ள மாட்டினங்கள் கடின உழைப்பிற்கும், நீண்ட தூர பயணங்களுக்கும் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகளுக்கும் ஏற்றவாறு இயற்கையாகவே தகவமைப்பை பெற்றுள்ளன. நாட்டு மாடுகள் கலப்பின மாடுகளை காட்டிலும் அதிக நோய் எதிர்ப்பு திறன் கொண்டவை. ஒரு நாட்டு மாடு தொடர்ந்து 6 முதல் 8 மணி நேரம் வரை உழவு பணியில் ஈடுபடும். 35 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வெயிலிலும் இம்மாடுகளின் இதய துடிப்பு மற்றும் சுவாசம் சீராக இருக்கும். மாடுகள் மூலம் உழும்பொழுது மண் தளர்வாகவும் காற்றோட்டமாகவும் மாறுகிறது. இது பயிர் விளைச்சலை 10% முதல் 15% வரை இயற்கையாகவே கூட்டுகிறது. ஜல்லிக்கட்டில் தேர்ந்தெடுக்கப்படும் காளைகளை மற்ற காளைகளுடன் ஒப்பிடும்போது 18 முதல் 25% சிறந்த சகிப்புத்தன்மை, 15 முதல் 20% அதிக நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் சிறந்த தரமான விந்து உற்பத்தி ஆகியவற்றை கொண்டுள்ளன. தமிழ்நாட்டு மாட்டினங்கள் சுற்றுச்சூழல், மனித கலாச்சாரம் ஆகியவற்றுக்கு இடையேயான ஒரு சரியான ஒருங்கிணைப்பை உருவாக்குகின்றன. கோடையில் அறுவடை செய்யப்பட்ட விவசாய வயல்களில் மேய்ந்தும், மழைக்காலங்களில் வனப்பகுதிகள் மற்றும் குளிர்காலத்தில் தரிசு நிலங்களில் வளரக்கூடிய தாவரங்கள் மற்றும் இலைகளை உண்டும் வாழக்கூடியவை. வறண்ட காலங்களிலும் தீவன பற்றாக்குறையை சமாளிக்க கூடியனவாக இருக்கிறது. விதை பரவலை எளிதாக்குகிறது மற்றும் நிலப்பரப்புகளில் ஊட்டச்சத்து சுழற்சியை ஊக்குவிக்கிறது. மலை மற்றும் கரடுமுரடான பகுதிகளில் விவசாயத்திற்கும் சுமை இழுத்தலுக்கும் உதவுகிறது. மலைகளில் நீர் ஆதாரங்கள் மற்றும் இடம்பெயர்வு வழிகளை அடையாளம் கண்டு மந்தைகளாக வாழும் இயல்பினை கொண்டவை. குறைந்த உள்ளீட்டு மேலாண்மை மற்றும் பராமரிப்பு போதுமானது. வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள் குறைவாகவே உள்ளது. இவ்வாறு வேளாண் தகவல் தெரிவிக்கின்றது. இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில், கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளியின் உதவி பேராசிரியர் டி அனிஷா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: பூஞ்சை நோய் மற்றும் பாக்டீரியா நோய் அதிகம் காய்கறி பயிர்களை தாக்கும். இதை தடுக்கும் வழிமுறைகளை இனி காணலாம். விதைப்பதற்கு நோயற்ற ஆரோக்கியமான செடிகளின் விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். விதைகளை விதைப்பதற்கு 1 நாள் முன்பு ட்ரைசோடியம் பாஸ்பேட் அதாவது 90 கிராம் 1 லிட்டரில் கலந்து கரைசலில் ஊற வைப்பதன் மூலம் நோயை குறைக்கலாம். விதைகளை நன்கு அலசி நிழலில் உலர வைக்க வேண்டும். பண்ணையில் பாதிக்கப்பட்ட தாவரங்களை கவனமாக அகற்றி அழித்துவிட வேண்டும். வைரஸ் நோய் தொற்று கொண்ட நாற்றுகளை நடவிற்கு பயன்படுத்தக்கூடாது. காய்கறி பயிர்களை பாதுகாப்பதற்கான பொதுவான வழிமுறைகள்: உருளைக்கிழங்கு, மிளகாய், குடமிளகாய், கத்திரி போன்றவற்றை தவிர மற்ற பயிர்களை பயிர் சுழற்சிக்கு பயன்படுத்தலாம். அடுத்து நாற்றழுக்கள் அதாவது டேம்பிங் ஆஃப். இதோடைய அறிகுறிகள்: நாற்றழுக்கள் தக்காளியில் 2 நிலைகளில் ஏற்படுகிறது, அதாவது முளைக்கு முன் மற்றும் முளைக்கு பின் ஏற்படுகிறது. முளைக்கு முன் நிலையில் மண் மேற்பரப்பை அடைவதற்கு முன்பே நாற்று இறந்து விடுகிறது. முளை குறுத்து முற்றிலுமாக அழிந்து விடுகிறது. 2வது, முளைத்த பின் நிலையில் இளம் திசுக்கள் நிலமட்டத்திலேயே நோய் தொற்று ஏற்படுகிறது. பாதிக்கப்பட்ட திசுக்கள் மேன்மையாகவும் நீர் தேய்ந்தும் காணப்படுகிறது. நாற்று தலைகீழாக வீழ்ந்து அல்லது உடைந்து

0: நிலையில் காணப்படும். இதற்கான வழிமுறைகள்: உயர்தட்ட நாற்றுங்கால் மேடைகளை உருவாக்க வேண்டும், தொடர்ச்சியாக நீர்ப்பாசனம் வசதி அமைக்க வேண்டும், காப்பராக்சி குளோரைட் 0.2% அல்லது போடியாக்ஸ் கலவை கொண்டு நனைக்க வேண்டும், ட்ரைகோடர்மா விருடி 4 கிராம் அளவில் 1 கிலோ விதைக்கு கலந்து அல்லது திறம் 3 கிராம் அளவில் 1 கிலோ விதையில் கலந்து விதை சிகிச்சை செய்ய வேண்டும். இதன் மூலமாக நாற்றழுகல் நோயை நாம் தடுக்கலாம். அடுத்த காய் கத்திரி. கத்திரியில் வரும் நோய்கள்: முதலில் கத்திரிக்காயின் சிற்றிலை நோய் அல்லது சிறு இலை நோய். இந்த நோய் பழுப்பு தட்டு பூச்சி மூலம் பரவும். இதன் அறிகுறிகள்: இலைகள் சிறுத்துவிடும், இலை காம்புகள் நீளம் குறைந்துவிடும், அளவுக்கு அதிகமான இலைகள் செடியின் நுனியிலிருந்து தோன்றி வளர்ச்சி குன்றி செடியாக தோற்றமளிக்கும், மலர்கள் இலை போன்ற அமைப்பாக மாறிவிடும், செடிகள் புதர் போன்று காட்சியளிக்கும், காய்கள் காய்ப்பது அரிது. இதை தடுக்கும் வழிமுறைகள்: நோய் தாக்கிய செடிகளை புடுங்கி அப்புறப்படுத்த வேண்டும், நடவுக்கு முன்பு 0.2% கார்போஃபிரான் நாற்றுகளில் வேர்களில் நனைத்து நடவு செய்ய வேண்டும், அடுத்து டைமீட்டோயேட் 0.3% தெளிக்க வேண்டும். அடுத்து மிளகாயில் வரும் நோய்கள்: முதலில் பல அழுக்கள் மற்றும் நுனி கருகல் நோய். இதன் அறிகுறிகள்: இந்நோய் தாக்கிய செடியின் நுனிகள் கருகிவிடும், பழங்கள் அழுகிவிடும், நாற்று நட்ட 1 மாதத்திற்கு பின்பு நுனி கருகல் அறிகுறியாக தோன்றும். நோயற்ற செடியில் கிளை நுனி தளிர் இலைகள் கருகி காய்ந்து காணப்படும். நோய் தீவிரமாகும் பொழுது நுனியிலிருந்து நோய் கீழ் நோக்கி பரவும், பூக்கள் அதிக அளவில் உதிர்ந்து விடுகிறது. இந்நோய் பழங்களிலும் தாக்கும். நோய் தாக்கிய பழங்களில் முதலில் சிறிய பழுப்பு நிற பகுதியில் தென்படும், அடுத்து பாதிக்கப்பட்ட மிளகாய் பழங்களில் சிறு சிறு கருப்பு நிற புள்ளிகள் காணலாம். மகசூல் குறைய ஏற்படும், வற்றலும் தரம் குறைந்து விடுகிறது. வழிமுறைகள்: நோயில்லாத பழங்களிலிருந்து விதைகளை சேகரிக்க வேண்டும், நாற்று நட 40வது நாள்களிலிருந்து ஏக்கருக்கு 1 கிலோ மான்கோசிப் அல்லது சினப் அல்லது 1.25 கிலோ காப்பர் ஆக்சி குளோரைடு மருந்தை 20 நாட்களுக்கு 1 முறை தெளிக்க வேண்டும்.
1: இதுவரை இன்று ஒரு செய்தியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளியின் உதவி பேராசிரியர் டி அனிஷா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.
2: நேர்களை இன்று காலை 6:55 இயற்கை இன்பம் பகுதியில் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். நேரம் காலை 6:44 25 நொடி. இது ஆகாஷிவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ. இன்னும் சில நொடிகளில் காலை 6:45 மாநில செய்திகள் ஒலிக்கும். சென்னை அஞ்சலாக

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில்

0: நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு 1 பில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். உலகின் 2வது பெரிய நிலக்கரி உற்பத்தி நாடாக இந்தியா மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது 5 லட்சம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பையும் 25 லட்சம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பையும் இத்துறை வழங்கி வருவதாக அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் நிலக்கரி இறக்குமதி குறைந்துள்ளதாகவும் இதனால் 60,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிலக்கரித்துறையில் தொடர்ந்து சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். தற்போது போதுமான அளவு நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருந்து உற்பத்தியாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், இத்துறையின் உற்பத்தி தற்போது 60 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அடுத்த 5 ஆண்டுகளில் இது 2 மடங்காக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். உயர்தரத்திலான மருந்துகளை இந்தியா தொடர்ந்து உற்பத்தி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் இத்துறை பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியா மேற்கொள்ளும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் உலகளாவிய சந்தைகளில் இந்திய மருந்துகள் முக்கிய இடம் பிடிக்கும் என்று அவர் தெரிவித்தார். தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்றின் போது பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசி வழங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் மருந்து உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை சர்வதேச மருந்து நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களும் குறித்த காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தில் உள்ள 25 மாநகராட்சிகளிலும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். 146 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளிலும் குடிநீர் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற முக்கிய நகரங்களில் பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கூறினார். 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் பல்லுயிர் மற்றும் சூழலியல் பூங்காக்களை நிறுவ நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் வலியுறுத்தினார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பேருந்துகளை குறித்த நேரத்தில் இயக்குதல், தூய்மையாக பராமரித்தல், பயணிகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுதல், மாணவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்தல் ஆகியவற்றை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். பண்டிகை நாட்கள் மற்றும் வார விடுமுறை நாட்களில் பேருந்துகளின் சீரான இயக்கத்தை உறுதி செய்யுமாறும் அவர் உத்தரவிட்டார். போக்குவரத்து ஊழியர்களின் நலன், பணி பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார். 1499 என்ற போக்குவரத்துத்துறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் பயணிகளிடமிருந்து பெறப்படும் புகார்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: உலகளாவிய லெவல்ல பாத்தீங்கன்னா பெருந்தொற்று நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. கொரோனாக்கு அப்புறம் வெளிநாட்டில இருந்து வர பயணிகள், குறிப்பா எவ்வளவு பாதிக்கப்பட்ட நாடுகள் இருந்து வந்த பயணிகளை நாங்க ஒரு மூன்று விதமா பிரிச்சு, சிம்டம்ஸ் இருந்தா அவங்க

0: இங்கே ஏர்போர்ட்லயே அங்க குவாரண்டைன் பண்ற பெசிலிட்டிஸ், சப்போஸ் அவங்க சிம்டம்ஸ் இல்ல பட் கான்டாக்ட் இருந்தா ஹோம் குவாரண்டைன் அந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கோம். நாங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் பண்ணிருக்கோம்.
1: தமிழகத்தில் வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். திருச்சியில் அக்கட்சியின் இளையோர் மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு முன்னுரிமை அளிப்பதில் பிஜேபி உறுதியாக உள்ளது என்றும் அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளும் பிரதிநிதித்துவமும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக வடகொரியா சென்றுள்ளார். அர்மேனியா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு நிக்கோல் பாஷினியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நில எல்லைப் பகுதிகளில் அண்டை நாடுகளுடனான சரக்கு போக்குவரத்து மேலாண்மை தொடர்பான சிறப்பு தளத்தை தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாதுகாப்பான தாய்மை இயக்கம் தொடர்பான திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று தொடங்கி வைத்து சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிடவுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. திண்டுக்கல்லில் அரசு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பக்தர்களுக்கான வசதிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூரில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துதல் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு வீரப்பன் வழங்கினார். காஞ்சிபுரத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பயனாளிகளுக்கு வழங்கினார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டி நேற்று நிறைவடைந்தது. இதில் இந்தியா 102 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஜப்பான் 2வது இடத்தையும் அர்ஜென்டினா 3வது இடத்தையும் பிடித்தன. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி பனாஜியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: காலை 6:55, இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
3: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
4: இன்று நான் பேச போகும் கதை அரசு திட்டத்தின் கதை அல்ல, பெரிய நிறுவனத்தின் கதை அல்ல, சாதாரண மக்களின் கதை. ஆனால் அவர்கள் செய்த செயல் இன்று உலகமே பேச வேண்டிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. இந்த கதை இந்தியாவின் கிழக்கே இருக்கும் கொல்கத்தா நகரத்தில் உள்ள பட்டுள்ளி என்ற குடியிருப்பு பகுதியை பற்றியது. அங்கு நடந்து செல்லும் போது ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கிறது. வெப்ப

0: நிலை திடீரென குறைந்து விடுகிறது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? சில ஆண்டுகளுக்கு முன்னர் சிலர் வைக்க தொடங்கிய மரங்கள் இப்போது வெறும் 1.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சுமார் 2000 மரங்கள் வளர்ந்து நிற்கின்றன. அந்த மரங்கள் இன்று அந்த பகுதியை ஒரு சிறிய நகர காடாக மாற்றியுள்ளன. சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி அமைப்பான தி கிளைமேட் திங்கர் நடத்திய ஆய்வில் பட்டுளி பகுதியும் ஆண்டு முழுவதும் கொல்கத்தாவின் பிற பகுதிகளை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை குளிர்ச்சியாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. காற்றின் தரமும் இங்கே சிறப்பாக இருக்கிறது. மற்ற பகுதிகளை விட நல்ல காற்று தர குறியீடு இங்கு அதிகமாக பதிவாகியுள்ளது. இப்போது அங்கு 30 வகையான மரங்களும் 60 வகையான இயற்கையாக வளர்ந்த மூலிகைகள் மற்றும் புதர்களும் காணப்படுகின்றன. பறவை ஆர்வலர்கள் 60க்கும் மேற்பட்ட பறவை இனங்களை அங்கு பதிவு செய்துள்ளனர். இந்த மாற்றம் எப்படி ஆரம்பித்தது? 1990களில் பட்டுளி பகுதி புதிய குடியிருப்பாக உருவாக தொடங்கியது. அப்போது அங்கு மரங்கள் எதுவும் இல்லை, வெறிச்சோடிய நிலம். அதை பார்த்த சிலர் இங்கே நிழல் வேண்டும், பசுமை வேண்டும் என முடிவு செய்தார்கள். இன்று 77 வயதான கல்யாண் சென் கூறுவது, ஒரு மரக்கன்றை பெற எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? வனத்துறையிலிருந்து இலவசமாக கிடைக்கும் கன்றுகளை வாங்குவதற்கு பல இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும். ஒரு முறை ஈடன் கார்டனிலிருந்து கன்றுகளை எடுத்து வந்து பேருந்தில் ஏற்ற அனுமதி வாங்குவதற்கே கண்டக்டரிடம் போராட வேண்டியிருந்தது. அவர்கள் தேர்ந்தெடுத்த மரங்கள் அனைத்தும் உள்ளூர் இனங்களை சேர்ந்தவை. வேம்பு, மாமரம், புளியமரம், பலாஸ் ஜருள் போன்றவை. ஏன் உள்ளூர் இனங்கள்? அவை அந்த மண்ணுக்கு ஏற்றவை. குறைவான பராமரிப்பில் வளரும் பறவைகள் பூச்சி உயிரினங்களுக்கு பயனளிக்கும். இந்த குழுவில் இருந்த மனோஜ் முகர்ஜி என்பவரின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. அவர் ஒவ்வொரு காலையிலும் தனது ஸ்கூட்டரில் கிளம்புவார். பின்னால் மரக்கன்றுகள், தண்ணீர், உரம். எங்கே காலி இடம் தெரிகிறதோ அங்கே ஒரு மரம். சாலையின் நடுப்பகுதியில் உள்ள டிவைடரில் கூட அவர் மரங்களை நட்டார். 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு அவர் நட்ட மரங்கள் இன்று உயரமாக வளர்ந்திருக்கின்றன. ஆனால் 2023 ஒரு நாள் காலை எழுந்து பார்த்தபோது அவர் வளர்த்த 37 மரங்கள் வெட்டப்பட்டிருந்தன. மரங்களை வளர்ப்பவர்களுக்கு இது எவ்வளவு வேதனையாக இருக்கும் சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் அவர்கள் மனம் தளரவில்லை. மீண்டும் மரங்களை நட்டார்கள், மீண்டும் பராமரித்தார்கள், மீண்டும் வளர்த்தார்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்றால் சில நேரங்களில் பெரிய விஞ்ஞானம் அல்ல, இப்படிப்பட்ட எளிய செயல்களும் தேவைப்படுகிறது. 2006 முன்னாள் வன அதிகாரி அசேஷ் லகிரி இந்த முயற்சியில் இணைந்தார். அவர் ஒரு புதிய யோசனையை அப்போது கூறினார். ஒரே உயரத்தில் மரங்களை நடாமல் இயற்கை காடு போல 3 அடுக்குகளில் வளர்க்க வேண்டும் என்றார். மேலே பெரிய மரங்கள், அதற்கு கீழே ஓரளவு பெரிய மரங்கள், அவற்றிற்கு இடையில் புதர்கள், காடுகள். இவ்வாறு வளர்ந்த பகுதி இன்று உண்மையான காடு போல் தோற்றமளிக்கிறது. அங்கு அணில்கள், தவளைகள், கீரிகள், பலவகை பூச்சிகள் வாழ்கின்றன. முக்கியமாக அவர் ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறார். நாம் கலை என நினைத்து அகற்றும் பல செடிகள் உண்மையில் மருத்துவ குணம் உள்ளவை. சிலவற்றை உணவாகவும் பயன்படுத்தலாம். இவர்களது இந்த மரம் நடும் முயற்சிக்கு எதிர்ப்புகளும் இருந்தன. மரம் நட்டால் வீட்டுக்குள் வெயில் வராது, வேர்கள் வீட்டின் அடித்தளத்தை சேதப்படுத்தும், பறவைகள் தொல்லை தரும், இப்படி பலர் கூறினார்கள். ஆனால் அங்குள்ள லகரி அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? ஆலமரம், அரச மரம் போன்ற சில மரங்களை தவிர பெரும்பாலான மரங்கள் வீட்டின் அடித்தளத்தை சேதப்படுத்தாது. மேலும் அவர் சொல்வது மிகவும் அழகானது. பறவைகளும் பூச்சிகளும் வரும் என்றால் அவற்றோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த முயற்சியை சுற்றுச்சூழல் நிபுணர்கள் இன்று ஒரு முன்மாதிரியாக பார்க்கிறார்கள். பட்டுளி மாதிரி ஒவ்வொரு வார்டிலும் சமூக வன வளர்ப்பு திட்டங்கள் உருவாக வேண்டும் என பல நிபுணர்கள் கூறுகிறார்கள். சூடாகி கொண்டே இருக்கும் உலகத்தில் ஒரு மரம் என்பது ஒரு சிறிய எதிர்ப்பு போராட்டம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

நேரம் இப்பொழுது 7 மணி. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸில் நம் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறோம். இனி இடம்பெறுவது இன்றைய நாள் பற்றிய நிகழ்வுகளோடு திரையிசை பாடல்களையும் கேட்டு மகிழலாம். இன்று June 9 வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள், ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் சர்வதேச விழிப்புணர்வுகள் தினங்கள் நிறைந்த ஒரு நாளாக இந்நாள் வந்து கடைபிடிக்கப்படுகின்றது. உலக அங்கீகார தினம் World Accreditation Day. உலக அளவில் வர்த்தகம், பொருளாதாரம் மற்றும் தரக்கட்டுப்பாட்டில் அங்கீகாரத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இத்தினமானது

கடைபிடிக்கப்படுகிறது. மற்றும் June 9 தேசிய பால் தினம் அல்லது சர்வதேச பால் உற்பத்தியாளர் தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவில் வெண்மை புரட்சியின் தந்தையான வர்கீஸ் குரியன் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி இது சில வட்டாரங்களில் அனுசரிக்கப்படுகிறது. இன்று வைகாசி விசாகமாக அனுசரிக்கப்படும் இந்த நாள் முருகப்பெருமான் அவதரித்த தினமாக நம்பப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளும் திருவிழாக்களும் வெகு விமரிசையாக நடைபெறும் நாளாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1892 அமெரிக்காவின் சிக்காகோ நகரில் எல் எனப்படும் புகழ்பெற்ற உயர்தரப்பட்ட மின்சார ரயில் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட நாள் இன்று. அமெரிக்காவின் முதல் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலான ஜார்ஜ் வாஷிங்டன் கடலில் வெள்ளோட்டம் விடப்பட்டதும் இன்றுதான். என்ற இன்றைய நாளின் சிறப்புகளோடு தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை. ஆசை திரைப்படத்தில்

மின்சார ரயில் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட நாள் இன்று. அமெரிக்காவின் முதல் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலான ஜார்ஜ் வாஷிங்டன் கடலில் வெள்ளோட்டம் விடப்பட்டதும் இன்றுதான். என்ற இன்றைய நாளின் சிறப்புகளோடு தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை. ஆசை திரைப்படத்திலிருந்து சித்ரா உன்னிகிருஷ்ணன் குரல்களில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
6: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: மதுரை தின்றல் திரையிசை தொடர்ந்து கேட்கலாம். இன்று காலை 7:35 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு J.P. Nadda, மேற்குவங்கமும் இத்திட்டத்தில் இணைந்திருப்பதன் மூலம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இது செயல்படுத்தப்படுவதாக கூறினார். இது மேற்குவங்கத்திற்கு மட்டுமல்லாமல் நாட்டின் சுகாதார பாதுகாப்பில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று அவர் தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 12 கோடிக்கும் அதிகமான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் 182,000 கோடி ரூபாய் மதிப்பில் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மாநிலத்தில் இத்திட்டத்தால் 1,24,00,000 குடும்பங்கள் பயனடையும் என்று கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்குவங்கத்திற்கு அண்மையில்

0: 527 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்ததை சுட்டிக்காட்டிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முழு ஆதரவு அளித்து வருவதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து புதுதில்லியில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை திரு சுவேந்து அதிகாரி சந்தித்து பேசினார். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை மாநிலத்தில் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து நிதியமைச்சருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். குறிப்பாக தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகள் இணைந்து பணியாற்றி இந்த நதியின் சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். கழிவுகள் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை 129 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் மேலும் 59 சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். யமுனை ஆற்றின் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பான முன்னேற்றம் குறித்து 20 நாட்களுக்கு ஒருமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு மனோகர்லால், திரு சி ஆர் பாட்டீல், தில்லி துணைநிலை ஆளுநர் திரு தரன்ஜித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் பங்கேற்றனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். லக்னோவில் புதிய மண்டல வானிலை ஆய்வு மையத்தை நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார். 2014 ஆம் ஆண்டுக்கு முன்பு நாட்டில் 17 டாப்ளர் ரேடார்கள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது 50 அதிகரித்துள்ளது என்றும் கூறினார். வானிலை இயக்கத்தின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் நாட்டில் மேலும் 50 டாப்ளர் ரேடார்கள் நிறுவப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். வானிலை முன்னறிவிப்புகளில் கடந்த 12 ஆண்டுகளில் துல்லியம் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ளூர் அளவில் தயார்நிலை மற்றும் திட்டமிடலுக்கு ஏற்ப வானிலை முன்னறிவிப்புகள் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்க மேலும் பல மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திடீர் வெள்ளம், மேக வெடிப்பு, மின்னல், கடும் வெப்பம், பனிப்பொழிவு உள்ளிட்ட தீவிர வானிலை நிகழ்வுகள் குறித்து முன்கூட்டியே துல்லியமான தகவல்களை வழங்கவும் பேரிடர் அபாயத்தை குறைக்கவும் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு ஜிதேந்திர சிங் கூறினார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த ஆலையின் ஒரு பிரிவில் வார்ப்பு பணிகள் நடைபெற்றபோது திடீரென தீ பிடித்ததால் இந்த விபத்து நேரிட்டதாக எஃகு அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பொதுத்துறை நிறுவனமான ராஷ்டிரிய இஸ்பத் நிகம் லிமிடெட் விசாரணையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள மத்திய எஃகு ஆணையத்தின் 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மத்திய எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமி, சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆகியோர் விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எஃகு அமைச்சகத்தின் சார்பில் தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று திரு குமாரசாமி அறிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குழந்தைகளின் கல்வி செலவை எஃகு அமைச்சகம் ஏற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விபத்து குறித்து ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மாநில தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்

0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டுமென்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிரிவின் வடக்கு மண்டல மாநாட்டை சண்டிகரில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். உள்ளூர் அளவிலான திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் கூறினார். மாநில சட்டப்பேரவைகளில் இயற்றப்படும் சட்டங்கள் வருங்கால தலைமுறையினரின் நலனுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். மும்பை தாராவி பகுதி மறுசீரமைப்பு திட்டத்தில் மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அப்பகுதி மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். 2028 ஆண்டுக்குள் முதற்கட்டமாக 10,000 வீடுகளை கட்டி பயனாளிகளுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். எபோலா வைரஸ் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதானம் உகாண்டா சென்றுள்ளார். அங்கு எபோலா தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டின் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். உகாண்டா அதிபர் திரு யோவேரி முசுவேனியையும் திரு டெட்ராஸ் அதானம் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். தாக்குதல்களை நிறுத்துவதாக இஸ்ரேலும் ஈரானும் பரஸ்பரம் அறிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அழைப்பை ஏற்று இரு நாடுகளும் சண்டை நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீதான ராணுவ நடவடிக்கையை மீண்டும் தொடங்கப் போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. நாட்டின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளா, மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் பி வி சிந்து, மால்விகா பன்சோத், லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி துருக்கியில் இன்று தொடங்குகிறது. வரும் 14 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 300 அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் ஜோதி சுரேகா வென்னாம், தீபிகா குமாரி, யஷ்தீப் சஞ்சய், தீரஜ் பொம்மதேவரா, அதானுதாஸ் உள்ளிட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்பொழுது 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள்.
3: காற்று வழிப்பாதை, இவை நம் மூக்கினுள்ளும் வாயினுள்ளும் நுழைந்து நுரையீரல் வரை செல்கிறது. நுரையீரலுக்கு மட்டுமல்லாமல் உணவு பாதை வழியாக இறைப்பை குடல்களுக்கும் செல்கின்றது. இந்த காற்று வழி பாதையிலே உண்டாகக்கூடிய தொற்றுக்களை நாம் இரண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று மேல் சுவாச பாதை, இன்னொன்று கீழ் சுவாச பாதை. மேல் சுவாச பாதை என்பது மூக்கு சார்ந்த சைனஸ் என்று சொல்லக்கூடிய காற்றறைகள், மூக்கின் பின்புறம் உள்ள நேசோஃபேரிங்ஸ் என்கின்ற பகுதி, தொண்டையின் பின்பகுதி, குரல்வளை நானுடன் சேர்ந்த பகுதி, மூச்சு குழல் கீழே சென்று குரல்வளை நான் தான் இதை மூடுகின்ற ஒரு கதவு போல மேல் சுவாச பாதையாகவும் கீழ் சுவாச பாதையாகவும் பிரிக்கின்றது. நாம் எப்பொழுதெல்லாம் மூக்கடைக்கின்றது, தொண்டை வறல்கிறது, இருமல் வருகிறது, மூக்கிலிருந்து தொற்று ஆரம்பிக்கும், அவை சைனஸ் காற்று அறைகளை பாதிக்கும், பிறகு தொண்டையை பாதிக்கும், மேலன்னம், நாக்கு, குரல்வளை மூடி குரல்வளை நான் வரை உண்டாகின்ற தொற்றுக்கள் வந்து மேல் சுவாச பாதை தொற்று என்கிறோம். இவற்றில்

0: சாதாரணமாக ஐஸ்கிரீம் சாப்பிடுவது, விருந்தில் அதிகமான இனிப்பு வகைகளை சாப்பிடுவது, அல்லது பனிக்கட்டி பிரதேசங்களுக்கு செல்வது, பழைய உணவினை உண்டுவிடுவது போன்றவற்றினால் நமக்கு மேல் சுவாசப்பாதை தொற்று ஏற்படும். இது பொதுவாக ஸ்டெப்டோகாக்கை ஸ்டெஃபலோகாக்கை என்கின்ற ஒரு சாதாரண கிருமிகளால் உண்டாகும். இவை வீக்கத்தையும் வலியையும் கட்டி போன்ற அமைப்பையும் உண்டாக்கும். ஆனால் இவற்றில் கொடுமையான ஒரு கிருமி பீட்டா ஹீமோலைட்டிக் ஸ்டெப்டோகாக்கை என்கின்ற ஒரு கிருமி. இந்த கிருமி முதலிலே தொண்டையிலே டான்சிலை வீங்க வைக்கும், டான்சிலில் சலத்தை உண்டாக்கும். பிறகு மருத்துவம் பார்த்தாலோ மருத்துவம் பார்க்காவிட்டாலோ சரியாகிவிடும். இதற்கு சரியான மருந்து பெனிசிலின் என்று வகைப்படுத்துவோம், ஆஸ்பிரின் என்று வகைப்படுத்துவோம். இந்த இரண்டு மருந்துகளையும் உண்டு விட்டால் சரியாகிவிடும். இரண்டு மருந்துகளை உட்கொள்ளாமல் ஒரு மருத்துவ வசதி கிடைக்கவில்லை என்றால் இந்த கிருமி மூட்டுகளை தாக்கும். பிறகு மூட்டுகளை தாக்கி பின்பு இருதய வால்விலையில் சுருக்கத்தை உண்டு விடும். இட் லிக்ஸ் த ஜாயிண்ட் பைட்ஸ் த ஹார்ட் என்று ஆங்கிலத்திலே கூறுவார். இவை மூட்டுகளை லேசாக தடவி கொடுத்து விட்டு இருதயத்தை கடித்து விடுகிறது. ஆகவேதான் காது மூக்கு தொண்டை நிபுணர்கள் சொல்வது டான்சில் ஒரு வருடத்தில் 3-4 முறை பாதித்து அதனால் பணிக்கு செல்ல முடியாமல் விடுப்பு எடுக்க வேண்டி இருந்தாலோ காய்ச்சலுடன் இருந்தாலோ டான்சில் அறுவை சிகிச்சை செய்து கொள்வது நலம். அப்படி செய்து கொள்ளாவிட்டால் பிற்காலத்தில் ரொமாட்டிக் ஃபீவர் என்று சொல்லக்கூடிய வாத காய்ச்சல் வந்து அதனால் இருதய வாழ்வு பழுதுபடுகின்ற வாய்ப்பு உள்ளது. மேல் சுவாச பாதையில் இந்த பீட்டா ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கை, ரூமாட்டிக் ஃபீவர், டிப்தீரியா என்று சொல்லப்படுகின்ற தொண்டை அடைப்பான், ஊஃபிங் காஃப் என்று சொல்லப்படுகின்ற கக்குவான் இருமல், இவை இரண்டும் டிபிடி என்கின்ற தடுப்பூசி போடுவதனால் பெர்டூசிஸ் டிப்தீரியா இரண்டும் தடுக்கப்பட்டு விட்டன. ஆனால் பீட்டா ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கை இன்றும் நம்முடைய குளிர்சாதன பெட்டிகளிலும் குளிர் உணர்வுகளிலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆக மேல் சுவாச பாதையில் உண்டாகக்கூடிய முக்கியமான ஒரு தொற்று பீட்டா ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கை. கீழ் சுவாச பாதை குரல்வளை 4 கீழ் சுவாச குழாய் ட்ரக்கியா இரண்டு பிரிவாக பிரிந்து வலது பக்கம் இடது பக்கம் இரண்டு நுரையீரல்களிலும் இடது பக்கம் 2 அடுக்குகள் இருக்கின்றன, வலது பக்கம் 3 அடுக்குகள் இருக்கின்றன. இவற்றினுடைய சிறு சிறு சிறு குழாய்களாக பிரிந்து மூச்சு காற்று சிற்றரை முடிந்து அங்குதான் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை விடுவிப்பது நடைபெறுகின்றது. அவற்றில் சளி படிந்தால் ALTB அக்யூட் லெரிங்கோ ட்ரக்கியல் பிராங்கியோலைட்டிஸ் என்கின்ற சுவாச கோளாறு உண்டாகும். நிமோனி கன்சாலிடேஷன் என்கின்ற சளி கீழ்த்தளத்திலே போய் படிந்து கொண்டு நிமோனியா காய்ச்சல் உண்டாகும். மேலை நாடுகளிலே முதியவர்கள் அதிகமான இறப்பு விகிதம் குளிர்காலத்திலே நடக்கின்ற நிமோனியா காய்ச்சலினால் தான். நுரையீரலின் உறைகளை சுற்றி நீர் கோர்த்து கொள்வது ப்ளூரல் எஃபிஷியன் என்கின்ற வியாதி, பிராங்கியெக்டேசிஸ் பிராங்கியல் ஆஸ்துமா மற்றும் லங் ஆப்சிஸ் போன்ற எளிய தொற்றுக்கள் சுவாச பாதையின் வழியாக உள்ளே சென்று சுவாச கோளங்களாகிய நுரையீரல்களை பாதிக்கின்றன.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளித்தார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி. ராஜசேகரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நேரம் 7:30 50 ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்வது இன்று ஒரு தகவல்.
4: நீயா நானா, இது இன்றைக்கி எல்லா மட்டத்திலையும் இருந்துக்கிட்டு வர்ற ஒரு கேள்வி. ஒரு சமயம் மனசுக்கும் வாக்குக்கும் இடையில் கூட இந்த பிரச்சனை வந்துட்டு தான். அதாவது ரெண்டு பேருக்குள்ளே யார் பெரியவங்க அப்படிங்கிற சண்டை. மனம்ங்கிறது நினைக்கிறது, வாக்குங்கிறது பேசுறது. வாக்கு தேவை தான் முதல்ல சண்டைக்கு வந்து தான் இந்த வாக்கு தேவதை. அதாவது எந்த தேவதையின் உதவியால் வாக்கு பேசுதோ அதுதான் வாக்கு தேவதை. வாக்கு தேவதை மனசை பார்த்து சொல்லித்தான், ஏன் மனசே நீ எவ்வளவோ விஷயங்களை நினைக்கிற, உண்மைதான். நீ நினைக்கிறத வெளியில் சொல்கிறது நான் தானே. நான் பேசாமல் இருந்துட்டால் நீ நினைக்கிறது என்னங்கிறது வெளியில் யாருக்குமே தெரிய போகிறதில்ல. அதனால் உன்னை பற்றி வெளியில் தெரியறதுக்கே நான் தான் காரணம். அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னு தான் வாக்கு தேவதை.

0: இதுக்கு மனசு பதில் சொல்லித்தான், இதை பாரு, நீ பேசுகிறதுக்கு விஷயம் கொடுக்கறதே நான் தானே, நான் நினைக்கலன்னா நீ எப்படி பேச முடியும், முதல்ல நான் சிந்திக்கிறேன், அப்புறம் அதை நீ வந்து வார்த்தையால் வெளிப்படுத்துகிற, அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னது மனசு. இப்போ மனசு பெருசா வாக்கு பெருசா, இதுதான் அவங்களுக்குள்ள போட்டி. எண்ணினா தானே பேச்சுங்குது இது, பேசினா தானே எண்ணமே வெளியில் தெரியுங்குது அது. இப்போ என்ன பண்ணுறது? சரி, நமக்குள்ளே சண்டை வேணாம், நேராக பிரம்மா கிட்டே போவோம், அவர் தானே எல்லாத்தையும் படைத்தவர், உண்டாக்கினவர், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் பிரம்மா கிட்டே போனாங்க. பிரம்மா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, படைப்பு ரீதியாக பார்த்தா நான் முதல்ல மனசை தான் படைத்தேன், அதனால் மனசு தான் பெருசு அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் வாக்கு தேவதைக்கு ரொம்ப வருத்தம், ஒரு மூலையில் போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டுது. அப்போ மனசு அங்கே வந்து ஆறுதல் சொல்லித்தான், இதை பாரு அழாதே, நமக்குள்ளே யார் பெரியவங்க அப்படிங்கிறத நாமே ஒரு பரீட்சை வச்சு தீர்மானம் பண்ணிக்குவோம், அதுக்கு நீ ரெடியானது ரெடின்னுது அது. அதாவது இப்போ நாம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறோம்னா, வேகமாக ஓடி போய் பிரம்மத்தை பார்த்துட்டு இதே இடத்துக்கு திரும்பி வந்துடணும். யார் முன்னாடி திரும்பி வர்றாங்களோ அவங்க தான் பெரியவங்க, சரியா அப்படின்னது மனசு. சரின்னு ஒத்துக்கிட்டது வாக்கு. உடனே போட்டி ஆரம்பமாச்சு, ரெண்டு பேரும் பிரம்மத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. மனசு மனோவேகத்தில் போச்சு. மனோவேகம்னா அது எவ்வளோ ஸ்பீடு தெரியுமா? இப்போ நீங்கள் மனசால் அமெரிக்காவுக்கு போகணும்னு எவ்வளோ நேரத்தில் நினைப்பீங்க? ஒரு வினாடி அதுக்குள்ளே ஆகாது. இப்போ நாம் அமெரிக்காவில் இருக்கிறதா நினச்சோம்னா நினச்சாவே போனது மாதிரி தானே, அவ்வளோ ஸ்பீடு, அதுதான் மனோவேகம். இந்த ஸ்பீடில் மனசு பிரம்மத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. வாக்கு அவ்வளோ வேகத்தில் போக முடியாது, அது அதனால் அது வந்து மெதுவாக போய்கிட்டுருக்கு, ஓட முடியல. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தது, அதுக்கு மேலே போக முடியல, நின்றுட்டுது. முன்னாடி ஓடின மனசு ரொம்ப காலம் கழித்து திரும்பி வந்தது. வழியில் நின்றுக்கிட்டு இருந்த வாக்கு தேவதை அதை பார்த்தது. என்ன பிரம்மத்தை பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டது. எங்கே பார்க்குறது, பிரம்மங்கிறது எனக்கும் எட்டாத ஒரு விஷயங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்துட்டேன் மனசு. அது எனக்கும் எட்டாத ஒரு விஷயமாக தான் இருக்குது, அதனால் நமக்குள்ளே போட்டி வேணாம், ரெண்டு பேரும் நண்பர்களாக இருப்போம் அப்படின்னது வாக்கு. மனசும் வாக்கும் நெருக்கமாயிட்டாங்களாம். நமக்கெல்லாம் மனசும் வாக்கும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கோ அவ்வளவுக்கு உலகத்தில் நமக்கு மரியாதை கூடும். மனம் வாக்கு செயல் இது மூணும் ஒன்றா இருக்கணும். என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லணும், என்ன சொல்கிறோமோ அதை செய்யணும். இப்போல்லாம் அப்படியா இருக்கிறோம்? நினச்சி பாருங்கள், ஒரு கூட்டத்தில் ஒரு சொற்பொழிவாளர் பேசி முடித்தார். கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் மனசுக்குள்ளே என்ன நினைச்சாரோ தெரியல, ரொம்ப உற்சாகமாக கை தட்டினார், ரொம்ப நேரம் விடாமல் தட்டினார். தட்டி முடித்ததும் பக்கத்தில் இருந்த நான் அவர்கிட்ட கேட்டேன், அவருடைய பேச்சுக்காகவா இந்த கைத்தட்டல் அப்படின்னு. இல்லை, அவர் பேச்சை நிறுத்தினத்துக்காக இந்த கைத்தட்டல் அப்படின்னார் அவர்.
1: இடம்பெற்றது இன்று ஒரு தகவல், வழங்கினார் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நேரம் 7:35 ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இனி இடம்பெறுவது மதுரை தென்றல் திரை இசை நிகழ்ச்சியில். முதலில் ஒலிக்க வருகிறது அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் குரலில்.

7:50 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் மதுரை தென்றல் திரையிசையில் ஒலிக்க வருகிறது தென்றலை என்னை தொடு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: 55 நிமிடம் இனி விளம்பரங்கள்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: மதரத்தினில் தெரிசை நிகழ்ச்சியில் ஒலிக்க வருகிறது உதய கீதம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சுசித்ரா மற்றும் குழுவினரோடு பாடும் பாடல்.

0: ஒலித்தது மதுர தென்றல் திரையிசை. தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. ஆஸ்திரேலிய

0: ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாம் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறோம். மதுரத்தின்றல் நிகழ்ச்சி திரை இசையாக வலம் வருகிறது. நிகழ்ச்சி தரும் பாடல் நினைத்தேன் வந்தை திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குரலில்.

அக்காஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் மதுரை தெண்டல் திரையசையோடு இணைந்திருக்கிறோம். தொடரும் பாடல் சதி லீலாவதி திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், சித்ரா குரல்களில்.

நேரம் 8:54. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் மதுரை தென்றல் திரை இசை கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் காதல் கொட்டி திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் இவர்களின் குரல்களில்.

0: தொடர்வது அரங்கிசை சென்னை அஞ்சல்.
1: அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் ரஞ்சனி சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எம் ஜி சுமந்தா அவர்கள் மோர்சிங். முதலில் கோபாலக பாகிமாம் சுவாதித்து நாள் கீர்த்தனை, ராகம் ரேவகுப்தி மிஸ்ர சாப்பு தாளம்.

நேரம் இப்போது 9:26. அரங்கிசை நிகழ்ச்சியில் ரஞ்சனி சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எம்ஜி சுமந்தா அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் அடுத்து கல்யாணி ராகத்தில் ஏதா உணரா தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்.

கல்யாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் நிறைவாக நவநீத சோரா ராகம் நவ்ரோஜ் மிஸ்ரஜாபு தாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ரஞ்சனி சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்டோம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எம் ஜி சுமந்தா அவர்கள் மோர்சிங்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்கள் நலனுக்காக தமது அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஆட்சியில் வளர்ச்சியின் பலன்கள் அனைவரையும் சென்றடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டா தேசபக்தி மற்றும் பழங்குடியினரின் பெருமைக்கு அடையாளமாக திகழ்ந்தவர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து குற்றாலத்தில் 5 அருவி, சிற்றருவி மற்றும் புலி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 10:02 ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழ அழைக்கலாம். 25 31 0 2 8 25 31 0 2 7 ஆகிய 2 எண்களையும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க நீங்கள் அழைக்கலாம். மதுரையின் முன்னிணைப்பான 04-52 என்ற முன்னிணைப்போடு

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் 10:07. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நேர்களே உங்களுடைய விருப்ப பாடல் கேட்டு மகிழ அழைக்கலாம். 2531-0028, 2531-0027 ஆகிய இரண்டு எண்களிலும் மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு அழைத்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழ வாருங்கள். தொடரும் பாடல் ஆலினால் அழகுராஜா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தேனியிலிருந்து ராணி அவங்க வந்து விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. தலைவாசல் திரைப்படத்திலிருந்து அதிகாலைன்ற பாட்டு வேணும்னு நிச்சயமாக அவங்களுக்காகவும் மற்றும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் இதோ பாடல் ஒலிக்கிறது.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் 10:17 ஆயிட்டிருக்கு. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெட்ஸ் அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக தேனியிலிருந்து எம்ஏ இளங்கோவன் அவர்கள் விரும்பி கேட்டிருக்க பாடலாக எங்கள் மாமா திரைப்படத்திலிருந்து நான் தன்னந்தனி அப்படிங்கிற பாட்டு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக அவருக்காகவும் மற்றும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் இது பாடல் ஒலிக்கிறது.

விளையாட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

0: விளையாட்டு பிள்ளை தொட்டிலே எத்தனை முல்லை முல்லை முல்லை.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பெரிய குளம் நாகலட்சுமியோடைய விருப்ப பாடலா உயிரே உனக்காக திரைப்படத்திலிருந்து பன்னீரில் நிறைந்த பூக்கள் பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் இதோ காற்றலையில் உங்கள் விருப்ப பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் விருப்ப பாடலை கேட்டு மகிழும் இந்த நிகழ்ச்சியில் நேயர்களை உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ அழைக்கலாம். 25 31 27 25 31 02 8 ஆகிய இரு எண்களிலும் மதுரையின் முன்னணிப்பான 04 52 என்ற முன்னணிப்பு தொட்டு அழைத்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். தொடரும் பாடல் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக சைந்தவி ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரல்களில்.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாகுபலி திரைப்படத்திற்காக ரம்யா பெஹரா தீபோ குரல்களில்.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் ஏழாம் அறிவு திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ், கார்த்திக், ஸ்ருதி இவர்களின் குரல்களில்.

0: ஒலித்து பாடலுடன் நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. மீண்டும் எனக்கு பிடித்த பாடல் நாளை காலை 10:02 நேர்களை உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ நாளை தினம் 10:02 இடம்பெறும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகள் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கடந்த 2024 இந்நாளில் பிரதமர் பொறுப்பினை திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக ஏற்றுக்கொண்டது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும், தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அவரது செயல்பாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வரி சீர்திருத்தத்தின் சிகரமாக சரக்கு மற்றும் சேவை வரி செயலாக்கம் திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு முன்கூட்டியே விடுவித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான முதலீடுகள் தொடர்ந்து ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாகவும், இதில் தொழில்துறை அமைச்சர் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறார் என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் நலன்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனித் தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ஜிவிக் யாகோபவை வென்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. இலங்கையில் இன்று தொடங்கிய முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக இந்தியா ஏ அணி முதலில் பேட் செய்து வருகிறது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன், நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாம் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்வது மத்திய அரசின் 12 ஆண்டு நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு நிகழ்ச்சி தொடர் இப்பொழுது கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி திடீக்கா இந்த பிரச்சனை ஹே மீடியம் வேவ் 300.3 மீட்டர் அர்த்தாத் 819 கிலோஹெர்ட்ஸ் டிஆர்எம் 810 கிலோஹெர்ட்ஸ் பர். आइए अब सुनते हैं कार्यक्रम कृषि जगत।

0: गजलों का कार्यक्रम आप सुन रहे थे और आप सुन रहे थे जगदीश सिंह की आवाज में ये गजलें। ये आकाशवाणी दिल्ली का इंद्रप्रस्थ चैनल है। मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज़, डीआरएम 810 किलोहर्ट्ज़ पर। अब से कुछ देर में आप सुनेंगे प्रादेशिक समाचार।
1: இதுவரை மத்திய அரசின் 12 ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி இடம்பெற்ற கேட்டீர்கள். தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை. நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் வந்தே மாதர சிறப்பு பாடல்.
2: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதர்.

0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இனி இடம்பெறுவது நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் 12:10 இசை மேடை நிகழ்ச்சியில் உடையாலூர் கல்யாணராமன் அவர்களின் துதிப்பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என் உயிர் தோழி. மூத்த கல்வியாளர் கிரிஜா சேஷாத்ரியுடன் நேர்காணலின் நிறைவு பகுதி சென்னை அஞ்சலாய் இடம்பெற கேட்கலாம். ஒன்று 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தின்றல், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. இதில் விஷ்ணு திலக சம்ஹிதத்தில் ஆகமா உரை வழங்குகிறார் டாக்டர் அன்னபூரணா. 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒலிபரப்பு நிறைவு பற்றிய அறிவிப்பு, மாலை ஒலிபரப்பில் 5:30 செய்திச் சுடர், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தேடல் திரையிசை, 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தேடல் திரையிசை, 7:10 மத்திய அரசின் 12 நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் இடம்பெற கேட்கலாம். பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழர் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். எலுமிச்சையில் தாக்கக்கூடிய நோய்களும் அதன் மேலாண்மையும் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை பயிர் நோயியல் இணைப்பேராசிரியர் ஏ விஜய சாமுண்டேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்களின் 2 பகுதி இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் தகவல், விடைபெறும் முன் ஆகியவை இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 இதுவரை நான் பகுதியில் ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எம் சுமதி நடராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி. 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 அறிவியல் நேரம், தாவர வைரஸ்கள் தகவல் வழங்குகிறார் சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியின் தாவரவியல் துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் பி பூமி பாலகன் அவர்கள். 10:00 சிறப்பு நிகழ்ச்சியாய் மத்திய அரசின் 12 கால சாதனை பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய நம்மளுடைய நிகழ்ச்சிகள் நிறைவு பற்றிய ஒலிபரப்போடு இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் அமையும். நேர்களை இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

0: அப்பா, பாதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டுறாங்களோ. இதை கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும்.

0: தேவைப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு 25,000 ரூபாய் அபராதமும் 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்கக்கூடும்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi today said the

ஆகாஷ்வாணி மதுரை இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் உடையாளூர் கல்யாணராமன் அவர்களின் துதிப்பாடல்கள் கேட்கலாம். முதலாவதாக கல்லா பிழையும் என தொடங்கும் பட்டினத்தார் விருத்தம், தொடர்ந்து திருவருப்பா.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 12 ஆண்டுகளாக இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். மக்களின் ஆதரவுடன் நாட்டு நலனுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரை மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை பிரதமர் பட்டியலிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு தமது அரசின் பயணம் தொடரும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக கடந்த 2024 ஆண்டு இதே நாளில் பொறுப்பேற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழைகளின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 145,000 கிலோமீட்டர் நீள சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 3000 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிநவீன விரைவு சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்றி வருவதாகவும், இதன் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பொறுப்பேற்றது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியது, புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிப்பது போன்றவை மத்திய அரசின் சாதனைகளாகும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் ஏழைகளின் மருத்துவ செலவுகளை வெகுவாக குறைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சேவை, நல்லாட்சி என்ற அர்ப்பணிப்போடு பிரதமர் செயலாற்றி வருவதாகவும் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு அர்ப்பணிப்புடன் பிரதமர் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி

0: இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த புத்தகம் ஒன்று வெளியிடப்பட உள்ளதாக கூறினார்.
2: பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக புத்தகம் வெளியிட இருக்கிறோம். 2026 வெப்ப செயல் திட்டங்கள் என்ற முறையில் இயற்கை சீற்றங்கள் வருகிற போது அதை எப்படி நாம் நேரடியாக அதிலே நிவாரணப் பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற அனைத்து நிலைகள் மீண்டும் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக வெளியீடுகளை வெளியிடுகிறோம். இயற்கை சீற்றங்கள் வருகிற போதும் சரி, வறட்சிகள் வருகிற போதும் சரி, வெள்ளங்கள் எங்கே தேங்குகிறதோ அதை எப்படி நாம் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆங்காங்கே உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக சமூக ஆழ்வர்கள், பள்ளிகள், கல்லூரிகள், இதற்காக யார் தயார் நிலையில் இருக்கிறாரோ அந்த பகுதியில் அவர்கள் மூலமாக அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கு நாம் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. ஆகவே நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இது தொடர்பான விரிவான ஆய்வினை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யாத்ரீகர்களுக்கு தேவையான தங்கும் வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்றவை குறித்து இவர்கள் ஆய்வு மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். 57 நாட்கள் அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஜல்கான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பஞ்சாபில் அம்மாநில அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். லூதியானா, ஜலந்தர், தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகார வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மொபைல் போன் விற்பனையில் சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக 100 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுகள் ஈரானில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து 1-2 நாட்களில் தெரியவரும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர், மகளிர் மற்றும் கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 18-21, 21-19 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ரஜ்போல் ஸ்ரீதாங்கை வென்றார். இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனி தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு தகுதிச் சுற்று ஆட்டங்களில் அவர் வெற்றி பெற்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜிகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. கால்பந்து போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 139வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ட்ரிவேக் யாக்கூபை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 12:50. ஆகாஷ்வாணி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் எம் அமிர்தா பாடியுள்ள பாடல், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன்.

மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி மாதம் 12 வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும், மன்னார் வடகுடா குமரி கடற்பரப்பு தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியும் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும், கர்நாடகம் கேரளம் கடலோர பகுதிகள் லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, மத்திய அரபிக் கடற்பரப்பு, தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பு, மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகள், தெற்கு வங்க கடற்பரப்பு, மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், அந்தமான் தீவுகளை

உள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மெல்லிசை பாடல்களில் அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் இயற்றிய பாடல், எம் அமிர்தா பாடியது, இசை டி கே ஜெயராமன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: நேரம் இப்பொழுது 1 மணி. அக்காசவாணி மதுரை வானொலி 1269 கிலோ ஹெட்ஸில் நாம் நிகழ்ச்சி

0: உங்களோடு இணைந்திருக்கிறோம். இனி விளம்பரங்கள்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

அவர் சொன்னார். எப்படி சொன்னார்னா ரொம்ப அழகாக அவர் பேசுகிறதே வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். அதாவது உங்கள் மனசை கவரும். அவர் வந்து அதில் ஒவ்வொன்றும் எவ்வளோ அக்கறை இந்த தேசத்தோட வந்து ஒரு என்வரன்மெண்ட் சுற்றுப்புற சூழ்நிலையை பற்றியும் இந்த இராணுவ வீரர்களுக்காக வந்து உருகியிருக்கா, போய் அவளோட பண்டிகைகளை கொண்டாடியிருக்கா, அதெல்லாம் வந்து இவர் ஒருத்தர் தான் பண்ணி ஒரு மாடல் லீடர் யாருன்னா நம்மளோட பிரதமர் தான். இவ்வளோ வருடங்களுக்கு அப்புறம் நமக்கு கிடைத்திருக்கிறது அது பெரும் பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் மன் கி பாத் எல்லாருமே ஸ்கூலில் கேட்போம், சில சமயம் வீட்டில் கேட்போம், அப்புறம் வந்து பேசுவோம். அந்த வாட்டியும் நான் கேட்குற பொழுது அதில் என்ன சொன்னார்னா, இவ்வளவு ஜனத்தொகை இருக்கிற இந்த நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரூபாய் நம்ம கொடுத்தாலே போகிறோம், நம்ம இராணுவ வீரர்களுக்காக நம்ம வந்து நிறைய செய்யலாம். அவர்களுக்கு வந்து என்னக்கா இந்த கார்கில் வார் எதுக்காக நடந்ததுன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். அந்த இடத்துல போய் நீங்கள் நின்னீங்களா, நான் போயிருக்கேன் குஞ்சிங்கிற இடத்துல இமயமலைக்கு போகிற பொழுது அந்த லிப்புலே பாஸ்ன்னு இருக்கு, அது வந்து நம்மளுடைய நேபாளம் சைனா இந்தியா மூணுத்துக்கும் கனெக்ட் பண்ற இடங்கள். அதெல்லாம் அந்த இடங்கள்ல பனியை பார்க்கணும். நீங்க நம்ம தென்னிந்தியாவில் நம்ம வீட்டுக்குள்ள இடம் இருக்குமே தவிர வெளி உலகமே யாருக்குமே தெரியாது. நார்த்து எப்படிப்பட்ட இடம், சவுத்து எப்படிப்பட்ட, நம்ம இங்கே ஒரு சின்ன மார்கழி மாத குளிர்க்கே எல்லாரும் தள்ள கட்டின்னு கிட்டின்ட்டு போகிறோமே, நார்த்து குளிரை பார்த்தா அவங்களுக்குலாம் பசங்கள்கிட்ட சொல்லுவேன் நான், நார்த்து எப்படி குளிர் இருக்குது, எப்படி பனி இருக்குது, எப்படி பனி பொழியின்றது, அது ஏன் அந்த இடத்துல பனி பொழிகிறது, வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த ரீசன், அதெல்லாம் சொல்லிட்டு அந்த இராணுவ வீரர்கள் நான் பார்த்துருக்கேன். அவளோட முழங்கால் வரைக்கும் இறங்கிடுவாள், அதில் ஒரு குத்தி எடுத்து காலை வச்சு ஒன்று தூக்கி வைக்கிறதுங்கிறது பெரிய காரியம். அப்போ அவளுக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் வேணும், நல்ல ஷூஸ் வேணும், அதெல்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னோடய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலையில் இருந்தான், அவன் வந்து சொல்லுவான் இந்த மாதிரி கம்பளியெல்லாம் போகும், இதெல்லாம் போகும், சில சமயம் நல்ல இது இருக்கும், சில சமயம் இருக்காது, பாவமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தபோது அவன் இந்த ஒரு ரூபாய் நம்ம இப்போ கொடுத்தோம், நமக்கு இன்னைக்கு எவ்வளோ இருக்குது உலகத்தில், சைனாக்கு அடுத்த வந்து ஜனத்தொகை இருக்கிற நாடு நம்ம தான். இவா நிஜமாவே கொடுத்தா அவளுக்கெல்லாம் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பூட்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் அதுக்கான கருவிகள் கொடுக்கலாம் எல்லாம் நினச்சி அவர் சொன்னார். அப்புறம் நாங்கள் நினச்சோம் 25 முடியறச்சா நமக்கு 50 வருஷம் முடிஞ்சுடுறது, அப்போ இந்த குழந்தைகள்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டுக்கு செய்யணும், இந்த ஒரு ரூபாவை இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதுன்னா கூட 365 ரூபா தான் தலைக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்னாங்க, நாங்களும் கொடுக்குறோம்னு. அப்போ எங்களோட நான் டீச்சிங்க நாங்கள் என்னமா பண்ணோம் பாவம், எங்களால் 365 ரூபா கொடுக்க முடியாதா, அவ்வளோ எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் எல்லாரும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டோம். கணக்கு டெய்லி 1 ரூபா 1 ரூபா 1 ரூபா அன்னன்னைக்கு சாயங்காலமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லேயே. ஸோ அது பார்த்தா கடைசியில் வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. ஒரு கிட்டத்தட்ட 10,000 குழந்தைகள் இருக்காங்க, 600-690 டீச்சர்ஸு, 200-250 மேலே நான் டீச்சிங் ஸ்டாஃபு, இவெல்லாம் சேர்ந்து எல்லாம் போட்டு 40 லட்சம் வந்தது. அதை வந்து வாங்கி வச்சுட்டு அது வந்து 2-3 மாதமாக லெட்டர் மேலே லெட்டர் எழுதி பண்ணும்போது திடீர்னு ஒரு நாள் பேப்பரில் பார்த்தேன் இவர் வந்து திருச்சிக்கு வரப்போகிறார், அதுக்கடுத்து நாகர்கோவில் வரப்போ. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ், அவங்க வந்து மேடம் நீங்கள் வந்து இதுக்கு கொடுத்துருக்கீங்க இல்லையா, நீங்கள் அங்கே மீட் பண்ண முடியுமா, ஆமாம் நிச்சயமாக கொடுக்குறேன், நான் கொடுக்க முடியும் அப்படின்னு. அப்போ வந்து பூம்புகாருக்கு சிவனும் பார்வதியும் ரிஷபத்தில் பிரதோஷ காலத்தில் இருக்கிற பியூட்டிஃபுல்லாக ஒரு டேஞ்சூர் பெயிண்டிங் இருந்தது, அதை பார்த்தோன்னே இதுதான். ஆக்சுவலாக அதே மாதிரி படத்தை நான் வந்து வாஜ்பாய்க்கு எங்களோட சில்வர் ஜூப்ளிக்கு அவர் வந்திருந்தார். அப்போ கார்கில்க்கு வந்து 4.75 லட்சம் கொடுத்தோம் கார்கில் வார்க்காக. எனக்கு இது எதேச்சியாக அமைஞ்சுதான் என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் மேடம் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வந்திருக்கு. நாங்கள் நான் சொன்னேன் அவரோட குருவே வந்து வாஜ்பாய் தான், அதனால் நிச்சயமாக இது சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதை எடுத்துன்னு போனோடனே 12ஆம் தேதி 13ஆம் தேதி ஆஃபீஸ்லேருந்து கேட்டாங்க, ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபைனலைஸ் ஆகும், நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்கன்னு. இல்லை செக்கு கொடுக்க போகிறோம், அப்புறம் வந்து ஏதாவது கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்களா, ஆமாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அதை கொடுக்கறச்சே அவரை ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டார். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அது அப்புறம் வந்து நான் சொன்னேன்

0: அவங்களை நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி முரளி மனோகர் ஜோஷி வந்து அவரோட யாத்திரையை கிளம்பினது கன்னியாகுமரி கோவில்லேருந்து. அந்த கன்னியாகுமரி கோவிலுக்கு பக்கத்தில் எங்களுக்கு ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு வேத பாடசாலை இருந்து. ஆமாம் அப்படின்னார். அப்போ நான் அங்கே இருந்தேன், நீங்கள் ரொம்ப பிஸி, என்ன யூ ஆர் த ஆர்கனைசர் அப்படின்னு. எஸ் எஸ் ஐ வாஸ் ஓ வெரி குட் ஐ ரிமெம்பர் நவ் அப்படின்னு ரீகால்டு ஹிஸ் மெமரி அச்சா அப்படின்னார். ரொம்ப நம்ம வீட்டில் இருக்க வந்து நம்மளோட அண்ணா நம்மளோட அப்பா நம்ம பேசுகிற மாதிரி பழகினது வந்து என் மனதை ரொம்ப தொட்டது.
1: வந்தே மாதரம் என்போ, வந்தே மாதரம் என்போ.

பறந்து புகழ் என்ன நீதி. ஆயிரம் புண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. தாயின் வயிற்றில் பிறந்தோர் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை

0: உண்மையிலே பிரதமர் அப்படிங்கிறப்போ அவங்க அவங்களுக்குரிய அந்த நிலைப்பாட்டிலருந்து தான் பேசுவாங்கன்னு நினச்சிட்டு போவோம். ஆனால் இயல்பாக நம்மோட கலந்து அவங்க பேசும்போது நமக்கான மகிழ்ச்சியே வேறையாக தான் இருக்கும்.
1: நம்மளில் ஒருத்தருங்கிற ஃபீலிங் வந்தது இல்லையா?
0: ஆமாம்,
1: அந்த உணர்வு அவர் கொடுத்தது ரொம்ப இதுவாக இருந்தது. குழந்தையெல்லாம் கூட சொல்லுது, ஒரு குழந்தை வந்து யோகா June 21st அது வந்து அன்னைக்கு தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொன்னேன், அச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணார். எல்லா குழந்தைக்கும் சாக்லேட் கொடுத்தார். அதெல்லாம் ரொம்ப அருமையான தருணங்கள்.
0: வெறும் ₹1 அப்படின்னு நம்ம ரொம்ப அசட்டையாக நினைக்கிற ஒரு விஷயம், 40 லட்சமாக ஒரு பெரிய தொகையாக மாறி நம்முடைய இராணுவத்தினருக்கு போய் சேர்ந்தது உண்மையிலேயே பாராட்டத்துக்குரிய விஷயம் மேம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் யுவர் ஸ்கூல் மேம்.
1: தேங்க்யூ ஸோ மச்.
0: இப்போ குழந்தைங்களுக்கு இந்த பள்ளி கல்வியை தாண்டி வேறு என்ன விஷயங்கள்லாம் உங்கள் பள்ளியில் சொல்லிக் கொடுத்துட்ருக்கீங்க மேம்?
1: கைவேலை சொல்லிக் கொடுப்போம். ஒவ்வொரு 3ம் கிளாஸ்லேருந்தே சின்ன சின்ன இது பண்ணுறது, கர்ச்சீஃப் தைக்கிறது, சின்ன இப்படி பட்டன் தைக்கிறது, இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். எல்லாமே சொல்லிக் கொடுத்து பெரிய வரும்போது பெரிய பெரிய ஹேண்ட் ஒர்க் ஒன்று பண்ணுவாங்க. அப்புறம் இப்படி ஒரு காஃபி போடவோ, ஒரு யாரான வந்தால் ஒரு பன்னோ பிரெட்டோ இப்படி பண்ணணும் என்னென்ட்டு 11th 12th கொஞ்சம் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் உண்டு. இன்டகிரேட்டட் இன்டூ த கரிக்குலம், அதாவது நம்ம கரிக்குலத்திலேயே இது தனியாக போய் கற்றுக்க வேண்டாம், சாயங்காலம் வெயிட் பண்ணி கற்றுக்கலாம் வேண்டாம். ஆனால் வாரத்தில் 2 நாள் கர்நாடிக் மியூசிக், பரதநாட்டியம், தபேலா, மிருதங்கம், ஃப்ளூட், வயலின், ஹார்மோனியம், டிராயிங் அண்ட் பெயிண்டிங், சிலம்பம், அப்புறம் வந்து யோகா. ஸோ இந்த மாதிரி 10 ஆக்டிவிட்டி எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு 20-22 டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்களும் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் இந்த குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அழகான பிரச்சனை இல்லாத

0: சொல்லிக்கூட நான் சொல்லுவேன். குழந்தைகள் நல்ல குழந்தை, ஏன்னாக்கா அவர்களுடைய சோ மச் ஆஃப் எனர்ஜி இருக்கு இல்லையா குழந்தைகள்கிட்ட, அதை சேனலைஸ் பண்ணிட்டோம்னா அவங்கள போல ஒரு அருமையான கெட்டிக்கார குழந்தைகள் கிடையாது.
1: இப்ப நீங்க உங்க பள்ளிகள்ல நிறைய விஷயங்களை வந்து மாணவர்களுக்காக செஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களுடைய பள்ளி பருவத்துல உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்த விஷயங்கள் பத்தி சொல்லுங்க.
0: ஏன்னா நான் படித்த பள்ளிக்கூடம் வந்து லேடி சிவசுவாமி ஹையர் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், அதில் வந்து ஹோம் சயின்ஸ் உண்டு. ஹோம் சயின்ஸில் ஒரு நாளைக்கு அங்கெல்லாம் சமையல் பண்ணணும், இத்தனை மணி டைமுக்குள்ளே என்னெல்லாம் நீ பண்ணுற ஐட்டம்ன்ட்டு. அது எனக்கு என்ன நிறைய இந்த இதெல்லாம் வந்து என்னை பாதித்தது என்னோட பள்ளிக்கூடம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள் பள்ளிக்கூடத்தில். அதில் வந்து பெரிய ஸ்போர்ட்ஸ் டே கொண்டாடுவோம். அப்பா அப்பா என்னமா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. மேபி டுடே ஐ ரிஃப்ளெக்ட் தோஸ் திங்ஸ் ஆல்சோ. அதே மாதிரி வந்து பெரிய பெரிய பொம்மைகள் வைத்து எல்லாருமே கேட்போம், இவ்வளோ இவ்வளோ பெரிய பொம்மை வச்சு நீங்கள் நவராத்திரி பண்ணுறீங்களேன்னு. ஆமாம், இந்த கான்செப்ட் ஷுட் பி பிக். இட்ஸ் நாட் அ ஹவுஸ் வேர் ஐ கீப் அ ஸ்மால் ஸ்மால் திங்ஸ். அந்த சின்ன பொருட்கள் வைக்க முடியாது. குழந்தைக்கு கண்ணு முன்னாடி பெருசாக இருந்தால் தான் அது பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால எங்கள் ஸ்கூலில் இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒரு அடி ரெண்டு அடி இருக்கிற பொம்மைகள். எல்லாருமே கேட்பாங்க, உங்களுடைய நவராத்திரி வந்து இவ்வளோ நல்லா இருக்கே, இவ்வளோ பெரிய பெரிய பொம்மை வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஸோ கான்செப்ட் ஃபார்மேஷனுக்கு அது நிச்சயம் முக்கியன்றது இது பண்ணும். அப்போ தீபாவளி வந்து நிறைய குழந்தைகள் வீட்டில் வந்து பட்டாசு வாங்க முடியாது அவளுக்கு ஏலாம. அதனால நான் என்ன பண்ணுவேன், பட்டாசுன்னு வாங்கி கொடுப்பேன் நிறைய. அதை நாங்கள் வெடிப்போம், நல்லா கொண்டாடுவோம். நான் கையிலேயே சில சில பிடிச்சி எப்படி போடுவேன், ஆனால் நீங்கள் படக்கூடாதுன்னு சொல்லுவேன் அவளை. ரொம்ப நல்லா குழந்தைகளோட இது பண்ணுவேன், நல்ல முறுக்கு சீடை எல்லாம் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் வந்து திருவண்ணாமலை தீபம் ஏற்றுவோம், அதுக்கு பொறி உண்டை கொடுப்போம். அதாவது நம்ம ஊரில் வந்து ஒவ்வொரு சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி தின்பண்டங்கள், அது யாரே புரிஞ்சிட்டு பண்ணுறாங்களா இல்லையான்னு. ஏன்னாக்கா மழைக்காலங்களில் வரும், அதனால் கடுக்கு முடுக்குன்னு சாப்பிட்றதுக்காக தான் சீடை முறுக்கு இதெல்லாம் வச்சாங்க. அதே மாதிரி தான் பொறி உருண்டை அவல் உருண்டை. அது ஏன்னா ஈவினிங் இதுவாக இருக்கும், அது வந்து சமயத்தில் வந்து மழை இருக்கும் அந்த காலத்தில். இப்போ வந்து நான் சிறுபொழுதில் பார்த்த மழை இப்போ கிடையாது. அப்போல்லாம் இப்போ பருவம் தவறாமல் மழை வரும், இப்போ கொஞ்சம் தவறிகிவரி தான் வருகின்றது. ஆனால் அந்த அதுக்கு இந்த சீதோஷ நிலையை ஒட்டிய பட்சணங்கள் தான் நம்ம ஊரில், அதெல்லாம் நினைத்து பார்ப்பார்களா என்று எனக்கு தெரியாது.
1: நம்ம கொண்டாடுற ஒவ்வொரு பண்டிகைகள், நம்ம கடைபிடிக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு ஆழமான கருத்து இருக்கு. அதை நம்ம யோசிக்காம மெருமனே மேலனே கடைபிடிச்சிட்டு அதுல ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்க கூடாது. நீங்க சொன்ன மாதிரி நம்ம சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு உணவு பண்டங்களை தயாரிக்கிறோம், ஒவ்வொரு விழாக்களை கொண்டாடுறோம், மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கு அந்த விழாக்கள்லாம் பயன்படுது.
0: ஆனா நான் அதெல்லாம் என் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு சொல்லி, இதுதான் பெருமை, நம்ம நாட்டோட பெருமை, நம்ம பண்பாடுன்னா இதுதான். இந்தியா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல்.
1: உங்க வெளிநாட்டு பயண அனுபவங்கள், அங்க நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் பத்தி சொல்லுங்க.
0: உலகத்துல இருக்க நிறைய நாடுகள் வந்து நான் டிராவல் பண்ணியிருக்கேன், அதனால அங்கெல்லாம் போகும்பொழுது நான் இந்தியாவோட நாகரிகத்தை வந்து ஒப்பிட்டு பார்ப்பேன். அங்கேருந்து எழுதுவேன் குழந்தைகளுக்கு மெயில்ல, இங்க என்ன இப்படி இருக்கு எது இருக்குன்னு. அதுல ஒரு நிகழ்வு வந்து அமெரிக்கால இருந்து எழுதினேன், ஒரு நிகழ்வு வந்து ஜப்பான்ல நான் போயிருந்த போது எழுதினேன். அதாவது ஒண்ணு என்னன்னா, நான் அவங்களுக்கு வந்து இந்த 4th July வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, அவங்க வந்து அது வந்து லீவு தான் அவங்களுக்கு. அப்போ சம்மர் ஹாலிடேஸ் அவங்களுக்கு அப்போ தான். அந்த சம்மர் ஹாலிடேஸில் இங்கே என்ன, நம்ம ஸ்கூல் இருக்கோம், நம்ம எல்லாரும் வரோம் இல்லையா, அவளுக்கு ஸ்கூல் கிடையாது, அப்புறம் எப்படி கொண்டாடுவா அப்படின்றத பார்த்து எப்படி ஒவ்வொரு வீடும் கொண்டாடினாங்க. நமக்கும் அவளுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன, எப்படி இருக்குது, நமக்கு இன்னும் எப்படி சுதந்திர உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இன்னொன்று வந்து ஜப்பானில் வந்து நமக்கும் ஜப்பானுக்கும் என்னென்னாக்க, டாய்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வெஸ்டர்ன் டாய்லெட் கிடையாது, நம்ம இந்தியன் டாய்லெட் மாதிரி தான் ஜப்பானில். ஏன்னா அதுதான் சுத்தம்னு அவங்க நினைக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்மளும் அவளும் இருக்கும். அவளுடைய அரண்மனையில் வந்து கதவுகள் வந்து இப்படி தான் திறக்கும்,
1: அதாவது உள்நோக்கி திறக்கும்.
0: ஆமாம், அது வந்து நம்மளுடைய அரண்மனைகள் எல்லாமும் அப்படி தான் இருக்கும். அப்புறம் வந்து மரத்தாலேயே இருக்கும், ஏன்னாக்கா எதிரி வரும்போது கட கடகடன்னு சத்தம் வரும். அந்த சப்தம் வந்து இவா நடக்கிறது எப்படி, எதிரி நடக்கிறது எப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல அனுபவங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் எழுதுவேன் குழந்தைகளுக்கு. அந்த மாதிரி அனுபவங்கள் பொழுது எல்லாமே குழந்தைகள் வந்தவுடனே கேட்பாங்க எப்படி இருந்ததுன்னு. அப்புறம் ஹவாயில் வந்து எப்படி தீபகற்பம் உண்டாகுகின்றது, எப்படி எரிமலைகள் வந்து விழிச்சு சிதறது, பக்கத்தில் போய் நின்று அதெல்லாம் பார்த்து அந்த குழம்பு எப்படி ஓடி வந்து தண்ணியில் அப்படியே சீல வரும், அது அப்படியே வந்து ஆற ஆற ஆற அந்த திட்டுகளாக அங்கே அப்படியே ஃபார்ம் ஆகிறதெல்லாம் எப்படின்னு யூஸ்வலாக எழுதுவேன். ஆனால் இதெல்லாம் பார்த்தாலும் பாரதம் பாரதம் தான். நம்ம நாட்டு நாகரிகமோ, நம்மளுடைய இடங்களோ, நம்ம கோவில்களோ, நம்மளுடைய சீதோஷ நிலையோ எங்கேயுமே வராது. இந்த ஒன்று வந்து குளிர் பிரதேசம், இல்லைன்னா ஒரேடியாக

0: பிரதேசம், மத்திய தரைக்கடல் நாடுகள் மட்டும்தான் வந்து கொஞ்சம் நம்ம இந்தியா மாதிரி இருக்கும். ஆனால் இந்தியாவோட சீதோஷ்ண நிலை எங்கேயுமே கிடையாது. ஒரு அருமையான சீதோஷ்ண நிலை, அருமையான தீபகற்பம் நம்மளோடது. அந்த நாட்டுக்கு வந்து நம்ம பிறந்திருக்கோங்கிறது நான் பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். எத்தனை பிறவி எடுத்தாலும் எத்தனை இது இருந்தாலும் இந்த நாட்டில் தான் பிறக்கணும், இங்கே தான் இருக்கணும் எனக்கு.
1: இப்போ இருக்கிற பள்ளி குழந்தைகளுக்கும் முன்ன இருந்த பள்ளி குழந்தைகளுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த காலத்து பள்ளி குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: நிறைய இருக்கு சவால். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டாக எல்லாமே பருவ நிலையிலேருந்து எல்லாமே மாறிடுது. கண்டுபிடிப்புகள் மாறிவிட்டன, உலக சூழ்நிலைகள் மாறிவிட்டன. ஒவ்வொரு நாட்டிற்காக அவரவர்களுக்கு என்ன வேண்டுமோ என்று பார்க்கிறோம். அதோட இந்த விஞ்ஞான உலகத்தில் எதுவும் கம்ப்யூட்டர் வந்திருக்கு பாருங்க, அது உங்களை எங்கேயோ இழுத்துன்னு போயிடும். ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்குறோன்னு பார்த்தா ஒரு ரெண்டு மணி நேரம் போயிடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கிற நடுவில் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துகிறதும், அதில் எந்த அளவுக்கு குழந்தைகள் கத்துண்டா போகணும்னு நினைக்கிறதோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ரெண்டாவது வந்து நமக்கு மேலும் அறிவு படைத்த குழந்தைகளாக இன்றைய குழந்தைகள் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க வர எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கு அவங்க வந்து இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது நிறைய விஷயங்கள் இருக்குன்னு. இன்னொன்று ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கு குழந்தைகள், கண்டுபிடிக்கிறாங்க அவங்களே டப்ப டப்ப டப்ப டப்பன்னு. அந்த மாதிரி அந்த காலத்தில் கிடையாது. குரு சொன்னா பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்த இது. அந்த காலத்துக்கு நானே கொஞ்சம் ஆசிரியர்களோட பெரிய கடமைன்னு போகலாண்டா, நீ எவ்வளவு தூரம் போகக்கூடாது, எப்ப நீ போகலாம், எப்போ உன் மனதில் திடமான மனது இருக்குன்னு. அதுக்கு நிச்சயமா யோகா வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்தது பெரிய காரியம். அது வந்து உங்களை வந்து நெறிப்படுத்தும். யோகா வந்து பண்ணுற பொழுது அது வந்து உன்னுடைய உடல் மனம் எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைக்கின்ற ஒரு செயல், அது வந்து பண்ணுன்னு நான் நினைக்கிறேன்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா. சவால்களை கடந்து சாதிக்கணுங்கிற எண்ணத்தை குழந்தைங்க மனசில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கண்டிப்பாக விதைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளும் அதை வைராக்கியத்தோடு கடைபிடிக்கணும்.

0: குழந்தைங்க நிறைய திறமையோட இருக்காங்க, ஆனா வாழ்க்கை எதிர்கொள்ளும் போது அந்த ஒரு தோல்வியை பார்த்துட்டாலே உடஞ்சு போயிடுறாங்க. ஸோ தைரியம் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க?
1: தைரியம் நிச்சயம் வேணும். முதலேருந்தே நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். சிறு வயது முதலே ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கணும். அதை சொல்லித்தரேன், இது இல்லைன்னா என்ன, உன்னால் இது பண்ண முடியும், இந்த திறமை உங்ககிட்ட இருக்கு. நம்ம ஊக்குவிக்கின்ற தன்மை ஆசிரியர்கள்கிட்டையும் இருக்கணும், பேரண்ட்ஸ் கிட்டேயும் இருக்கணும். இந்த குழந்தைகிட்ட என்ன சக்தி இருக்கு, இந்த குழந்தைகிட்ட என்ன திறமை இருக்கு, இந்த குழந்தையால என்ன செஞ்சாக்கா அது முன்னுக்கு வரும்ன்ற நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். சில சமயம் அந்த மாதிரி குழந்தைகள் வரும், 40 மார்க் தான் வாங்குவாங்க, இது பண்ணு பேரண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. அது மாதிரி இல்லை, நல்ல ஃபைன் ஆர்ட்ஸ் வருது, அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்களேன். அதாவது நமக்கு வந்து இன்ஜினியராக வந்தால் தான் இது, இல்லைனா இது வேற எதுவுமே நம்ம பண்ண முடியாது, வேற எந்த தொழிலும் மட்டும் அப்படின்னு எல்லாம் ஏற்படுத்திடுதோ, அந்த மாதிரி இது கிடையவே கிடையாது. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன இருக்கு, நீ பண்ண முடியும், உன்னால நீ செய்யன்னு சொல்லி நம்ம ஊக்கப்படுத்தி பண்ணி கொடுக்கறது வந்து ஆசிரியர்களோட வேலை. அதை வந்து கொஞ்சம் பெற்றோர்களும் எடுத்துக்கொண்டு செய்யலாம். இந்த வேலை இன்ஜினியராக தான் ஆனால் தான் வாழ்க்கையில் வாழ முடியுமா? இல்லையே. எத்தனையோ வழிகள் இருக்கு. உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கு, நீ வந்து நல்ல ஜெராக்ஸ் போட தெரியும், உனக்கு எப்படி இது பண்ண முடியும், கம்ப்யூட்டரில் வரைய முடியும், இது பண்ண முடியும்னா அதெல்லாம் பண்ணலாமே. எத்தனையோ இருக்கு வேலைகள். அந்த மெயின் சப்ஜெக்டை ஒட்டினே நிறைய இது இருக்கு இல்லையா, அதை நம்ம இந்தியாவில் யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ தான் இருக்கு 1000 சப்பு டைட்டில்டு கோர்சஸ் ஆர் தேர். அந்த கோர்சஸ்க்கெல்லாம் யாரும் போக மாட்டேங்கிறா. இப்போ தான் கொஞ்சம் போகிறாங்க இல்லையா. இப்போ நான் ஒரு வாட்டி நர்சிங் ஆரம்பித்தேன், யாருமே வந்து சேரல 12th. ஏன் நர்சிங் வந்து மட்டமா இல்லையே? அதே கேரளாலேருந்து நிறைய பேர் அதுக்கு போகிறாங்க. அந்த சமுதாயம் எப்படி அதை சொல்லி கொடுத்தது? ஏன் நமக்கு வரல? ஸோ நமக்கு வந்து அதாவது ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது படிப்புகளில். எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான். எனக்கு முதல்ல வந்து நான் ஆர்மிக்கு போகணும், அந்த மாதிரி சேவையில் இருக்கணும்னு நினச்சேன். பட் ஆசிரியர் ஆக போகிறேன்னு என்னுடைய தலை எழுத்து இருக்கலாம், அது ஆனால் அதை நான் எடுத்துக்கொண்டேன். எடுத்துட்டு இவ்வளோ குழந்தைகளை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், இவ்வளோ செய்யலாங்கிற ஒரு எண்ணம் மனதில் வந்தது. அப்போ அந்த குழந்தைகளோடு நான் பழகும்பொழுது எனக்கும் என் குழந்தை மனிதாகவே இருந்தது. இன்றைய வரைக்கும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு என்ன வயசுன்னு, என் வயசு நீங்கள் சொல்லுங்க கொஞ்சம், because I am forever a student and a child in me. Now எனக்கு வயதானதாக நான் நினைக்கவே இல்லை.
0: இப்ப நான் உங்களை நேர்ல பார்த்து நேர்வங்க எடுத்துட்டு இருக்கேன். நேர்களுக்கு பார்க்க முடியாது, நான் சொல்லணும். உண்மையிலேயே ஒரு குழந்தை மாதிரி, ஒரு சுட்டி குழந்தை மாதிரி தான் என்னோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க கிரிஜா அம்மா.
1: குழந்தைகளோட குழந்தை நம்மளும் இருந்தோம்னா தான் அவன் நம்ம சொல்றது கேட்பான்.
0: நிறைய பேர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. மெயின் சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிங்க, பேரண்ட்ஸே அதான் பண்றாங்க. பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, நீ ஒன்னு டாக்டர் ஆகு, இல்ல இன்ஜினியர் ஆகு, இல்லையா ஒரு சிஏவாகு, இல்லைனா நீ வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போ. அதை தாண்டி வேற எதையுமே பெற்றோர்கள் சொல்றதும் கிடையாது. அந்த குழந்தைகள் போனாலுமே அவங்க என்கரேஜ் பண்றதும் கிடையாது. உனக்கு அதுல ஸ்கோப் கிடையாது, நீ போகாத, எடுக்காதன்னு நிறைய
1: அப்படின்னு கேட்பாங்க. அதுல படிச்சு அவன் முன்னாடி வர முடியாதா, செய்ய முடியாதா, அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல.
0: எந்த ஒரு படிப்பும் சரி, எந்த ஒரு தொழிலும் சரி, எதுவுமே மட்டமும் கிடையாது, உயர்வும் கிடையாது. எல்லா தொழிலும் சமந்தான், எல்லா படிப்பும் சமந்தான். நமக்கு எது நல்லா வருதோ அதை எடுத்து படிச்சு ஷைன் பண்ணோம்னா இந்த சமூகத்துக்கும் நம்ம ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்.
1: நிச்சயமாக, நீங்க ரொம்ப அழகாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்.
0: ஆர்மி பத்தி எல்லாருமே பேசுவோம், நீங்க

0: சொன்னீங்க, சின்ன வயசுல நான் கூட ராணுவ வீரரா ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு. ஆனா நீங்க ஒரு ஆசிரியரா மாறி இன்னொரு ஒரு குழந்தைய ராணுவ வீரரா மாத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ராணுவ வீரர்களுக்கான உதவிகள் செய்யறதுக்காக உங்களுடைய மாணவர்களையும் ஊக்கப்படுத்திருக்கீங்க. சோ இந்த மாதிரி சமூக சேவையை சின்ன வயசுல இருந்தே பள்ளிக்கூட பருவத்துல இருந்தே ஆரம்பிக்கிறது எந்த அளவுக்கு அவசியம்?
1: கொடுக்கணுங்கிற எண்ணமும் ஷேர் பண்ணிக்கிறோங்கிற எண்ணமும் எல்கேஜிலேருந்தே வரணும். நடுவில் எல்லாம் வர முடியாது. ஆக்சுவலாக இந்த 1 ரூபாய் நாங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க நிர்மலா சீதாராமன் அம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்க தானே டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க. அவங்க பாரத் கி வீர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க. 15 லட்சம் ரூபாய் ஒரு சோல்ஜர் இதில் இறந்துட்டான்னா அந்த குடும்பத்துக்கு என்ன கொடுப்பீங்க? அவன் நாட்டுக்காக வந்தான். ஸோ அந்த 15 லட்சம் ரூபாயை வந்து கொடுக்கணும் அப்படின்னு. அப்போது வந்து அவங்க இருந்தபோது ஃபிக்கியில் இங்கே ப்ரோக்ராம் நடந்தது. அந்த ஃபிக்கி ப்ரோக்ராமுக்கு அவங்க வந்தபோது நான் போயிட்டு 15 லேக்ஸ் கொடுத்தேன். என்னோடய 10th, 12th ஆஃப் ஆல் த 15 ஸ்கூல்ஸ் வந்து எல்லாம் சேர்த்து 15 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் நான். ஃபஸ்ட்டு இதுவே அதுதான். ஏன்னாக்கா அந்த கொடுக்கணுங்கிற மனது சின்ன எல்கேஜி குழந்தையிலேருந்தே எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருவோம். அதனால ஈஸியாக இருந்து இந்த 1 ரூபாய் மாத்திரம் அன்னன்னைக்கு 1 ரூபாய் 1 ரூபாய் கொடுத்தாங்க குழந்தை.
0: ஆனால் 1 ரூபாயோட முக்கியத்துவத்தை நீங்கள் இந்த நாடே உணர்ற மாதிரி பண்ணிட்டீங்க.
1: எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி வந்து பிரதமர் வந்து இவ்வளோ அழகாக வந்து சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கலை. 30 வருடத்துக்கு முன்னால் அவரை நான் மீட் பண்ணதை ஞாபகம் வச்சுக்கிறது தான் அச்சோ என்ன தீட்சண்யமான ஞாபக சக்தி அவருக்கு. ஆமாம், ஐ மெட்டர் பிஃபோர் 3 டிகேட்ஸ் அப்படின்ன போது எனக்கு பெருமை ஒரு பக்கம், ஆச்சரியம் ஒரு பக்கம், அதிர்ச்சி ஒரு பக்கம். எப்படி இவரால் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியறது, எப்படி பண்ண முடியறது? வாராது வந்த மாமணியை தோற்போமோன்னு வந்து பாரதியார் பாடின மாதிரி ஒரு மாமணி தான் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அது நம்ம பிரதமர்.
0: நிச்சயமா நிச்சயமா, நம்ம வந்து பணத்தை நோக்கி தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஓடிட்டே இருக்கு. நம்ம படிக்கிறது கூட ஒரு வேலைக்கு போகிறதுக்காக, அப்புறம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான். ஆனால் அந்த பணம் ஈட்டக்கூடிய வழியும் அறம் சார்ந்து இருக்கணும். நம்ம பணம் சம்பாதிச்ச பிறகு அதை எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி மற்றவங்களுக்கு உதவிகரமாக அதை செய்கிறோங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியன்றது. நீங்க ரொம்ப அழகா பள்ளி குழந்தைகளுக்கு மூலமா சமூகத்துக்கே எடுத்து சொல்லிருக்கீங்க.
1: நன்றி. எனக்கு அது வந்து நீங்க புரிஞ்சின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப அழகா வந்து அதை நீங்க எடுத்து சொல்றீங்க. எனக்கு கூட தெரியல, பட் நீங்க ஒரு குட்டி ஆசிரியராகவே மாறிட்டீங்க. நன்றி நன்றி நன்றி.
0: ஒரு ஆசிரியர் நம்ம முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்களுடைய அறிவு நமக்கும் கொஞ்சம் ஒட்டிக்கும்னு சொல்லுவாங்க.
1: அப்படியா இல்லை வித்யா, நீங்கள் ரொம்ப அழகாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அது ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றிம்மா நன்றி. ஒரு ஆசிரியருடைய உண்மையான வெற்றி நீங்கள் எதை பார்க்குறீங்க?
1: உண்மையான வெற்றி ஆஸ் ஏ ஆசிரியர் என்னுடைய குழந்தைகள் தான், என்னோட மாணவ செல்வங்கள் தான். அவர்கள் வந்து ஒரு வேலையில் போயிட்டு இன்னி வரைக்கும் அந்த குழந்தைகள் ஒருத்தர் கூட சோட போகல. 15 ஸ்கூல்லேயுமே ஒவ்வொரு குழந்தையுமே முத்து முத்தாக தான் வெளியில் வந்திருக்காங்க. இந்த பையன் இங்கே கெட்டு போயிட்டா அங்கே கெட்டு வந்தேன் எதையும் நான் கேட்கலை. இதை விட இன்னொரு மனசில் வந்து சந்தோஷமும் என் கண்களில் நீர் நிறைகின்றது என்னன்னா, ஒவ்வொரு பேரண்ட்டும் வந்து என் பையன் நிறைய சம்பாதிக்கிறான் மேடம், அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக இருக்கான், வீடு வாங்கி தந்திருக்கான், கார் வாங்கி கொடுத்துருக்கான், என் உடம்புக்கெல்லாம் வந்ததுன்னா எல்லாம் பண்ணுறான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்ல குழந்தைகளாக வளர்த்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறது என் மனதை ரொம்ப வந்து தொட்டிருக்கு. கண்களில் நீரும் வரும் எனக்கு அப்போ.
0: அதாவது ஒரு மாணவன் நல்ல மார்க் வாங்கிட்டான்றது மட்டுமே ஒரு ஆசிரியருடைய குறிக்கோள் கிடையாது, அவன் ஒரு நல்ல மனிதனாக வந்திருக்கான் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசிரியருடைய உண்மையான வெற்றின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க மேம். பெண்கள் முக்கியமாக அவங்களுடைய வீட்டில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னமா?
1: நிறைய நேரம் அவங்க வந்து முதல்ல குழந்தைகளோடு செலவிடணும். நிச்சயமாக நான் வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், ஆனால் நான் வந்து 1 மணி நேரம் என் குழந்தையோடு நான் உட்காந்து இன்னைக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது, உன் மனசில் சந்தோஷம் இருக்கா இல்லையா, ஏதானு நடந்ததா, உன் ஃப்ரெண்ட்ஸு யார், என்ன பண்ண இன்னைக்குன்று தெரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி ஒரு பந்தம் வந்து அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் அந்த குழந்தைக்கும் இருந்தால் தான் குழந்தைகள் பாதை மாறி போக மாட்டார்கள். என்னை பற்றி அக்கறை கொள்வதற்கு என் தாயும் தந்தையும் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை நம்ம உருவாக்கணும். அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது பள்ளிக்கூடம். அங்கு வீடு சரியாயிடுதுன்னா நாடு தான் வீடு, ரெண்டும் நன்னாயிடும். பள்ளிக்கூடம் தான் நாடு, அதுலேருந்து பெரிய நாட்டுக்கு போயிடலாம்.
0: பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது பின்னாடி நம்ம வாழ போகிற சமூகத்துடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க மேம். எங்களுடைய நிலையத்துக்கு வந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்கள் நேயர்களுக்காக நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் மேம்,
1: நாடு அதை நாடு நாடாவிட்டால்

0: இதுதான், தேசம் முக்கியம், தேசபக்தி முக்கியம். நம்ம வாழ்கின்ற இந்த தேசம் வந்து உலகிலேயே ஒரு அபூர்வமான தேசம் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய அனுபவங்களின் பேரில் இந்த தேசத்தை வந்து நம்ம பாதுகாப்பது நமது முக்கியம். வேணான சண்டைகளோ இதுவோ நமக்கு வரக்கூடாது. இந்த தேசத்தை உலகத்திலேயே ஒரு சிறந்த பாரதமாக கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம வந்து எல்லாருக்கும் எல்லாவும் கிடைத்த வேண்டும், அதில் இருக்கணும், ஒரு நல்ல ஆட்சி இருக்கணும்ன்றது வந்து ஒரு பெரிய என்னோட அபிலாஷை. நமது நாடு வந்து உலகத்திலேயே வந்து ஒரு முன்மாதிரியான நாடு. அது அதை வந்து இன்னும் நம்ம பெருமைப்படுத்துவது நம்ம கையில் இருக்குது. நம்ம அனைவரும் அதை தான் உணர வேண்டுமே தவிர வேறு எந்த வேறுபாடுகளும் நம்ம மனசில் வரக்கூடாது. நாம் இந்தியன் என்ற ஒரு இது தான் வரணும், அது இருக்க வேண்டும் என்று அனைத்து மக்களிடையே அந்த எண்ணங்கள் வளர இறைவனை பிரார்த்தித்து இன்றைக்கு உங்களை சந்தித்தது மிகவும் நன்றி.
1: நன்றிம்மா.

0: இதுவரை ஆசிரியரும் முதுபெரும் கல்வியாளருமான முனைவர் கிரிஜா சேஷாத்ரி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் டாக்டர் கே வித்யாபதி அவர்கள்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகால மேம்பாட்டு திட்டங்களால் நம் தேசம் உலக அளவில் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். தவேக அரசுக்கு ஆதரவளித்த அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சூரிய ஒளி

உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் மகளிர் விவசாயிகளின் ஆளுமையில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 140 கோடி மக்களின் விருப்பங்கள் மற்றும் தேச உணர்விற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு நம்பிக்கை வளர்ச்சி பொதுநல பாதையில் அரசு உறுதியுடன் முன்னேறி செல்வதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். மத்திய அரசின் அயரா தொடர் முயற்சிகளால் கட்டமைப்பு தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரையான பல்வேறு தளங்களில் சர்வதேச அளவில் நம் தேசம் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்வதாகவும் அவர் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நல்லாட்சி, வளம், மக்கள் சேவை என்ற குறிக்கோளுடன் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்கை எட்ட மத்திய அரசு அயராது தொடர்ந்து செயலாற்றும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். பிஜேபி தலைவர் திரு நரேந்திர மோடி 3வது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்று 2 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்த நிலையில் அவரது கடந்த 12 ஆண்டுகளாக இந்தியா மாபெரும் வளர்ச்சியை கண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். தேச பணியில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் பிரதமரின் ஆட்சியில் ஏழை எளிய மக்களின் நலன்களும் வாழ்வாதாரமும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்த செய்தியில் சமூகத்தின் அனைத்து தரப்பிலும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இந்தியா பயணிக்கும் இத்தருணத்தில் பிரதமரின் சீரிய தலைமைக்கு கடந்த 12 ஆண்டு சாதனைகள் சான்றாக திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். எல்லைப் பகுதிகளில் சரக்கு போக்குவரத்தை கையாள வகை செய்யும் நிலவழி மேலாண்மை புதிய அமைப்பை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று பிற்பகல் துவக்கி வைக்கிறார். எல்லைப்பகுதி போக்குவரத்தை மின்னணு தொழில்நுட்பம் மூலம் திறம்பட கையாண்டு வெளிப்படைத் தன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்து மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க இந்த புதிய தொழில்நுட்பம் வழிகோலும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் வெளியுறவுக் கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை சந்தித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் விநியோகம், ஆவண சான்றொப்பம் போன்றவை தடையில்லாமல் நடைபெறுவதால் பொதுமக்கள் பெரிதும் பயனடைந்திருப்பதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் கூறியுள்ளார். இது தவிர பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிப்பதற்காக டிஜிட்டல் இணையதளம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் குறைகள் நிவர்த்தி செய்யப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். உலகளாவிய பணியிடங்களுக்கு இந்திய மக்கள் செல்வதற்கான வசதிகளை மத்திய அரசு செய்து கொடுத்திருப்பதோடு நாட்டின் வர்த்தகத்தை வெளிநாடுகளில் சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இந்நடவடிக்கைகளால் ஏற்றுமதி அதிகரித்து இந்திய உற்பத்தி பொருட்கள் சர்வதேச சந்தைகளில் நுழைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 44 தூதரகங்களும் துணை தூதரகங்களும் திறக்கப்பட்டதையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மத்திய அரசின் சீரிய முயற்சிகளால் நம் நாட்டு மக்கள் வெளிநாடுகளுக்கு நம்பகத்தன்மையுடனும் மதிப்புடனும் செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை திகழ்கிறது என்று உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். அகமதாபாத்தில் வேளாண்மை சார்ந்த 2 நாள் நிகழ்வில் இன்று துவக்க உரையாற்றிய அவர் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் உணவு பதப்படுத்துதல் துறையின் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டினார். அறுவடைக்கு பிந்தைய வேளாண் இழப்புகளை குறைத்து விவசாயிகளின் வருவாயை பெருக்கி வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்வதிலும் இத்துறை முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். உலகளாவிய உணவு பதப்படுத்துதல் மையமாக இந்தியா வேகமாக வளர்ச்சி பெற்று வருவதாகவும் திரு சிராக் பாஸ்வான் குறிப்பிட்டார். நாட்டில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18 தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன. இதன்படி தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு தாவேகா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி தாக்கல் செய்த வேட்பு மனு இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய

0: வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல், குற்றங்கள் நிகழும் பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு, அனைவரையும் ஒருங்கிணைத்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளை இப்படையினர் மேற்கொள்வார்கள். தாவேகா அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவளித்த 21 அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதர 4 உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கை தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார்.
1: இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் கீழ் 21 உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து மேல் நடவடிக்கைகளையும் கைவிடுகிறேன். 25 உறுப்பினர்களில் 21 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள 4 உறுப்பினர்கள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: தமிழக அரசு கோரியிருந்த 1000 கோடி ரூபாய் பேரிடர் மேலாண்மை நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் இணைய வழியாக விண்ணப்பிக்கும் மனுக்கள் மீது உடனடி தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினை உடனுக்குடன் களையப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூக ஊடகங்கள் மூலம் பெறப்படும் மின் விநியோகம் தொடர்பான குறைபாடுகளும் சரி செய்யப்படுவதாக தெரிவித்தார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சென்னையில் இன்று வழங்கினார். இதன்படி பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும், பாரா துப்பாக்கி சுடுதல் வீரர் மனோஜ்குமாருக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் 15,65,000 ரூபாயும் அமைச்சர் இன்று வழங்கியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அலைபேசி செயலி மூலம் போதைப் பொருட்கள் சம்பந்தமான தகவல்களை தெரிவிக்கலாம் என்றும், தெரிவிப்போர் குறித்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பிரதீப் கூறியுள்ளார். சேலம் ரயில்வே கோட்டத்தில் லெவல் கிராசிங்கில் விபத்துகளை முற்றிலும் தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் தெரிவித்தார். கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் வரும் 14ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்குள் செல்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழகத்தில் மீன்பிடி தடைகாலம் வரும் 14ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் 15ஆம் தேதி அதிகாலை மீன்பிடிக்க செல்ல உள்ளனர். விசைப்படகுகளில் உள்ள சிறிய சிறிய பழுதுகளை சரி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி வலைகளை சரிபார்த்தல், மீன்பிடி உபகரணங்கள் அனைத்தையும் தயார் செய்யும் பணிகளில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: திருப்பூர் மாவட்டம் திருபூர்த்தி அணையிலிருந்து பாலாறு படுகை பாசன பகுதிகளுக்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருமூர்த்தி அணையின் மூலம் முதலாம் மண்டல பாசன நிலங்களுக்கு கூடுதலாக இன்று முதல் வரும் ஜூலை 15ஆம் தேதி வரை 36 நாட்களுக்கு தண்ணீர் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் உடுமலை, வடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம், காங்கேயம் ஆகிய வட்டங்கள் மற்றும் பொள்ளாச்சி, சூலூர் வட்டங்களில் உள்ள 94,521 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும். திருமூர்த்தி அணையிலிருந்து சபரிஷ்.
0: தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 278 ரன் என்ற இலக்கை இந்திய ஏ அணி நிர்ணயித்துள்ளது. முன்னதாக முதலில் பேட் செய்த இந்திய ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்திருந்தது. ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் சிட்னியில் இன்று தொடங்கின. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகால மேம்பாட்டு திட்டங்களால் நம் தேசம் உலக அளவில் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். தாவேகா அரசுக்கு ஆதரவளித்த அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

மேலும் 1:56 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் மெல்லிசை. காலங்கள் சொல்லும் என தொடங்கும் மெல்லிசை பாடல்.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுர் தென்றல் திரை இசை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 2:40.
1: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ஆகமத்தில் விஷ்ணு திலக சம்ஹிதையின் சிறப்புகள் நிறைவு பகுதி. உரை வழங்குபவர் சொற்பொழிவாளர் டாக்டர் எஸ் அன்னபூர்ணா அவர்கள்.
2: மண்ணின் வகைகளை மட்டுமே சொல்லாமல் மண்ணின் லட்சணங்களையும் சொல்லித்தருகிறது ஆகமம். சுபத்மா சாந்திதா பிரம்மன் பத்ராது சுகதா சதா ஜெகதாம் புஷ்டிதா பூர்ணா தூம்ராத்து க்ஷயகாரிணி என்று சொல்லிவிட்டு அந்த மண்ணின் லட்சணங்களை இவ்வாறாக கூறுகிறது. புஷ்பகா பலவருஷாட்யா நாரிகேல சமாவிரதா குச பத்மதுலா சாட்யா பிராக உதக் சவனா சதா ஏஷா சுபத்மா விஹிதா என்று சுபத்மா எனும் மண்வகை இருக்கும் இடத்தில் நல்ல மரங்களும் தென்னை போன்ற நீண்ட ஆயுள் உள்ள மரங்களும் சூழ்ந்து இருக்கும் தாமரைகள் பூக்கக்கூடிய நீர்நிலையும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி செல்லும் நீர் ஓடை அல்லது ஆறு போன்றவைகள் இருக்கும் என்கிறது. அடுத்து பத்ரகா என்னும் வகையான மண்ணிற்கு லட்சணம் இவ்வாறு.

கூறுகிறது. பத்ரகா லக்ஷணம் சுணு பலக்ஷீர த்ருமயுதா நதி சாகர பார்ஸ்வகா உத்யான உபவனோபேதா வ்ரீஹி கோதூமசாலினி அந்தர்ஜலாச்ச கதிதா பத்ரகா கமலாசன என்று பால்வடியும் மரங்கள், நதி, கடல் ஆகியவற்றுக்கு அருகில் தோட்டங்கள் சூழ்ந்த இடம், நெல், கோதுமை போன்ற பயிர் வகைகள் வளரும் பூமி மற்றும் நீர் ஊற்று உள்ள பூமியை பத்ரகா என்பர் என்று கூறி, அடுத்து பூர்ணா என்கிற வகையான மண்ணின் லட்சணத்தை ஷாமாகா கோத்ரவயுதா பூரி நிஷ்பாவக குங்குமா கிரிம்கதா பிரபூத அம்புகு பூர்ணேதி கலு வக்ஷதே. மலை அடிவாரம், நீர் ஊற்று அதிகமாக உள்ள இடம், இந்த இடத்தை பூர்ணா என்கிறது. அடுத்து மண் பரீட்சை, சாயில் டெஸ்ட் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுக்கிறது ஆகமம். பூமியில் முழங்கால் வரை பள்ளம் தோண்டி அதில் மண்ணை போட்டு மூட முயற்சிக்கும் போது பள்ளம் மூடிய பிறகும் மண் மீதம் இருக்க வேண்டும். அதாவது தோண்டிய இடத்திலிருந்த மண்ணை அங்கேயே போடும்போது அந்த மண் மீதம் இருக்க வேண்டும். அப்படி இருப்பது நல்ல பூமி, அதாவது உத்தமமானது என்கிறது ஆகமம். அடுத்து யோக விஞ்ஞானம் என்ற யோகத்தை பற்றிய விவரங்களையும் இந்த ஆகமம் தருகிறது. யோகயுக்தோ ச விஜ்ஞேயா சுன்விதோ யோக லட்சணம் அவ்வக்தாகுலசிய மனசோ பந்தனம் விஷயே யதி என்று, மனதை அடக்குவது, அவ்வியாகுலசிய மனசோ பந்தனம், அலைப்பாயும் மனதை அடக்கி ஆள்வது யோகம் என்று கூறி, யோக தத் யத்யோகம் விஜானீகி ச யோகோ திவிதோ பவேத் கர்த்தவ்யம் விஹிதம் கர்ம இது யத் பந்தனம் ரிணாம் ச கர்மயோகா கதிதா ஞான யோகம் இதஸ்ருணும் ஆர்த்தே ஸ்ரேயசி சித்தஸ்ய சததம் யத் நிபந்தனம் என்று, யோகம் த்விதம் இரண்டு வகையான யோகங்கள் என்று சொல்லி, சகா கர்மயோகா கர்த்தவ்யம் விகிதம் கர்ம கொடுக்கப்பட்ட செயல்களை செய்வது கர்மயோகம், மனதை கட்டுப்படுத்துவது யோகம் என்று கூறி, செய்ய வேண்டிய கர்மங்களை செயல்களை செய்வதனால் நாம் வினைக்கு கட்டுப்படுகிறோம், அது கர்மயோகம். ஞான யோகம் என்பதில் சித்தத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிறது. மேலும் அஷ்டாங்க யோகம் என்று சொல்லப்படுவதை இங்கு விஷ்ணு சலக சம்ஹிதை பத்தாக காட்டுகிறது. யமஸ்ச நியமஸ்தௌபௌ யோகாங்கௌ சுணு வச்சியாம் யகம். யம நியமங்களை முக்கியமாக கொண்டு யமத்தில் மட்டும் தனியாக 10, நியமத்தில் தனியாக சிலவென்று அங்கங்களை மாற்றி கூறுகிறது இந்த சம்ஹிதை. பிரம்மச்சரியம் தயா சத்தியம் அஹிம்சாச்ச ஆர்ஜவம் க்ஷமா மிதாஹாரோ த்ருதி சௌச்சம் அக்ரோதம் ச யமதசா என்று யமத்தில் 10 வகையான தர்மங்களை கூறுகிறது. பிரம்மச்சரியம் தயா உலகத்தின் மீது கருணை, சத்தியம் உண்மை சொல்வது, அஹிம்சா நான் வயலன்ஸ், ஆர்ஜவம் நேர்மை, க்ஷமா பொறுமை, மிதாஹாரோ மிதமான உணவு, த்ருதி உறுதி, சௌச்சம் கிளினின்னு சொல்லுவோம் அதாவது தூய்மை, அக்ரோதம் கோபப்படாமல் இருக்கிறது, தச இந்த 10 யமத்தின் அடியில் வருகிறது. அடுத்து நியமத்தில் வாசுதேவார்ச்சனம் துஷ்டிகி ஆஸ்திக்யம் ச ஜபஹா தபஹா சித்தாந்த சிரவணம் தானம் இத்தியாதி நியமஸ்மிருதாக என்று, வாசுதேவ அர்ச்சனம் கடவுளை வழிபடுவது, ஆஸ்திக்யம் ஆன்மீகத்தில் இருப்பது, ஜபம் செய்வது, தவம் செய்வது, சித்தாந்த சிரவணம் உபனிஷத்து பிரம்மசூத்திரங்கள் இந்த மாதிரி வேதாந்தத்தை கேட்பது, தானம் கொடுப்பது, இவையெல்லாம் நியமத்திற்கு அடியே அங்கங்களாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த சம்ஹிதை உடலில் உள்ள அக்னிஸ்தானங்களை பற்றியும் நாடிகளை பற்றியும் விரிவாக கூறுகிறது. 10 வித பிராணங்கள், பிராண அபான உதான சமான வியான என்கிற இது, மற்றும் நாக கூர்ம கிருக்கஷ என்ற 5, இவற்றை பற்றியும் விரிவாக கூறுகிறது. ஆனால் இந்த சம்ஹிதையில் பொதுவாக மற்ற இடங்களில் 10 வித பிராணங்களை மட்டுமே சொன்னால், இங்கு அந்த பிராணங்களின் வேலைகளையும் அது இருக்கும் இடத்தையும் சொல்லுகிறது இந்த ஆகமம். தேஷு பிராணோ பவே சேஷ்டகா ஜீவாத்மானம் விவர்த்தியத் அசி நாசிகையோர் மத்தியே ஹிருதயம் நாபிமண்டலம். தேஷு பிராணோ பவே சேஷ்டகா ஜீவாத்மானம் விவர்த்தியத் அசி நாசிகையோர் மத்தியம் ஹிருதயம் நாபிமண்டலம் பாதாங்குஷ்டௌ பிராணஸ்தானானி கமலாசன அபானஸ்ச பிரம்மன் குதமேஷ்டோர் ஊரு ஜானுஷு.

ಸಮಾನ ಸರ್ವಗಾತ್ರು ಸರ್ವ್ಯಾಪಿ ವ್ಯವಸ್ಥಿತ ಉದಾನ ಸರ್ವಸಂಧಿಸ್ಥ ಪಾದಯೋರ್ ಹಸ್ತಯೋರಪಿ ವ್ಯಾನ ಶ್ರೋತ್ರಯೋರ್ ರುಕ್ ಕಟ್ಯಾಂ ಚ ಗುಲ್ಫ ಸ್ಕಂದಗಲೇಶು ಚ என்று பிராணனை பவேத் சேஷ்டகா ஜீவாத்மானம் விபர்த்தியத். பிராணன் என்பது ஜீவனை காக்கும் ஒன்று. இது நாசி ஹிருதயம் நாபி மண்டலம், மூக்கிலிருந்து ஆரம்பித்து ஹிருதயம் நாபி வரைக்கும் தொப்புள் கொடி வரைக்கும் இதனுடைய இடமாக சொல்லப்படுகிறது. அதோட பாதாங்குஷ்டஸ்தே பிராணகஸ்தானானே, பிராணன் இருக்கும் இடங்கள் நாசிக மத்தியம், ஹிருதயம், நாபி மண்டலம், பாதாங்குஷ்டம் என்று ஐந்து இடங்களை கூறுகிறது இந்த சம்ஹிதை. அபானஸ்தரதி பிரம்மன் குதமேஷ்டோர் உஜானேஷு. அபானன் என்கிற வாயு இடுப்பிற்கு கீழே மர்ம உறுப்புகளில் இருப்பது. சமான சர்வகோத்ரேஷு சர்வவியாபி வியவஸ்திதா, சமானன் என்கின்ற வாயு உடல் முழுவதும் பரவி எங்கும் இருப்பது. உதானகா சர்வசந்திஸ்தகா, உதானன் என்கிற வாயு எல்லா சந்திகளிலும் அதாவது ஜாயின்ஸ் அங்கே இருக்கிற மாதிரியா. பாதையோர் ஹஸ்தையோர் அப்பி, கால் கை இருக்கிற ஜாயின்ஸில். வியானகா ஸ்ரோத்ர ஊரு கட்டியாம், வியானன் என்கிற காற்று ஸ்ரோத்ரம் காது இடுப்பு மற்றும் குல்ம ஸ்கந்தம், ஸ்கந்தம்ங்கிறது தோள்பட்டை, இந்த இடங்களில் இருக்கு இப்படின்றது. நாகாதி வாயவகா பஞ்ச துவகாதிஸ்தாதிஷு சம்ஸ்திதாக, நாகாதி மற்ற ஐந்து நாடிகள் நாக கூர்ம கிருக்கர என்பதானவை, இவை துவக் தோல், அஸ்தி எலும்பு, மஜ்ஜை இன்ற இவ்விடங்களில் இருப்பது மற்ற ஐந்து வாயுக்கள் என்று சொல்கிறது. இவ்வாறாக இல்லாமல் இந்த பஞ்சராத்திர சம்ஹிதையில் குறிப்பாக சொல்லப்பட்ட வேறொரு விஷயம் பரகாய பிரவேசம் என்பது. இந்த பரகாய பிரவேசத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். சங்கரரின் வாழ்க்கையிலும் கூட அவர் பரகாய பிரவேசம் செய்துள்ளார். அந்த காசி ராஜாவோட உடலில் போய் இல்லறத்தை பற்றி அறிவதற்காக அப்படின்னு சங்கரருடைய விஜயத்தில் நமக்கு தெரிகிறது. அந்த பரகாய பிரவேசத்தை பற்றிய விவரத்தையும் இந்த பாஞ்சராத்திர ஆகமம் குறிப்பாக மிகவும் விசேஷமாக சொல்வது இதனுடைய சிறப்பம்சம். மேலும் இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தில் கோவில் கட்டுவது மட்டுமன்றி விழாக்கள் மற்றும் பிராயஷ்சித்தங்கள், அதாவது கோவில் உள்ள அந்த நைவேத்தியங்கள் பண்ணுற இடத்துல நாய் போயிடுத்து வேறு ஏதாவது போயிடுத்து அப்படின்னாக்கா அதுக்கு பிராயச்சித்தங்கள் உண்டு அப்படின்னு, என்ன விதமான பிராயச்சித்தங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஆகமம் சொல்கிறது. மேலும் ஆண்களுக்கு உண்டான நெறிமுறைகள், பெண்களுக்கு உண்டான நெறிமுறைகள் என்று காலையிலிருந்து ஆரம்பித்து ராத்திரி தூங்குற வரைக்கும் என்னென்ன மாதிரியான நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதையும் இந்த ஆகமம் தெளிவாக சொல்கிறது. அடுத்து கும்பாபிஷேகம் எனப்படும் ஒரு முக்கியமான விஷயம் கோவில்களில் நடப்பது. முதல் முதலில் நடப்பது கும்பாபிஷேகம் என்றும், 12 வருடங்களுக்கு ஒரு முறை செய்வது புனரோத்தாரணம் என்றும், அந்த கும்பாபிஷேகம் செய்யும் நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளையும் இந்த ஆகமம் குறிக்கிறது. மேலும் மூர்த்தி அதாவது கடவுள் சிலை எங்கிருந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்கறது. அந்த கல்லுனால என்னென்ன பலன்கள், கல்லின் வகைகள், அதோட தர்பை சமித் பழங்கள் இவற்றின் வகைகளையும் கூறி விவரமாக இதை செய்வதனால் இந்த பயன், இதை செய்வதனால் இந்த பயன் என்பதை பொருள் அதன் பயன்களையும் கூறுவது இந்த கிரந்தத்தின் ஒரு விசேஷம். மேலும் இந்த கிரந்தத்தில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நைவேத்தியங்கள். பொதுவாகவே சொல்வார்கள் அபிஷேக பிரியகா சிவகா அலங்கார பிரியகா விஷ்ணுகு என்று. சிவன் கோவிலில் விபூதி மட்டுமே பிரசாதம், விஷ்ணு கோவில்களில் பிரசாதங்கள் வகை வகையாக இருக்கும். ஆக விஷ்ணு கோவில்களில் செய்யப்படும் பலவிதமான பிரசாதங்கள் அதாவது நைவேத்தியங்கள் இது ஒரு 15 லிஸ்டாக போட்டு அதை எப்படி தயார் செய்யணும், அதுக்கு உண்டான வகைகள் என்னென்ன, அதையும் ரொம்ப சுலபமாகவும் இனிமையாகவும் சொல்வது இந்த கிரந்தத்தின் அடுத்த ஒரு விசேஷம். அடுத்து யார் எந்த வகையான பாவங்கள் செய்வார்கள் என்பதையும் சொல்லி அதனுடைய பலனையும் சொல்லி, அடுத்து இன்னொரு மந்திரங்களை கொள்வது. மந்திர சாஸ்திரம் அப்படிங்கிறத இங்கே கோட் வேர்டில் சொல்லியிருப்பாங்க. எல்லா மந்திரங்களும் கிட்டத்தட்ட 20 மந்திரங்கள் இந்த கிரந்தத்தில் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லும்போது இதுதான் இந்த மந்திரம் அப்படின்னு டைரெக்டாக சொல்லிடாமல், இன்றைக்கி எல்லாரும் டிவிலேயே காயத்ரி மந்திரம் சொல்கிற மாதிரியாக இல்லாமல் கோட் வேர்டாக சொல்லி பலவிதமான மந்திரங்கள் இதில் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் இந்த மந்திரத்தின் வாயிலாக என்ன செய்யலாம் அப்படின்றதையும் அது சொல்கிறது. அதாவது

0: வசீகரணம் அப்படிங்கிற ஒன்று, அதுக்கப்புறம் உச்சாட்டனம் என்றது ஒன்று, அப்படின்னு ஒரு 20 விஷயங்கள் பொதுவாக நம்ம சொல்லுவோம். எதிரிகளாக இருந்தாக்க வேதத்துலேயுமே எதிரியை கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லி, அதாவது ராஜாக்களுக்கு இது தர்மமாகவும் சொல்லியிருந்தது. இது எத்தனை விதமான இருக்கோ அது அத்தனையும் வசியம்லேருந்து ஆரம்பித்து ஒரு 25 ஐட்டம்ஸை சொல்லி, இந்த மந்திரத்தினால இந்த மாதிரி பிரயோகம் பண்ணி இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையுமே எப்படி சொல்லியிருக்காங்கன்னாக்கா மறைமுகமாக சொல்லியிருக்கார்கள். பொதுவாக ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்கள் அந்த படித்தீங்கனாக்கா அது என்னன்றது உங்களுக்கு புரியாது. குருமுகமாக அறிஞ்சு அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றது அவங்க சொல்லி அது தகுந்த மாதிரி செய்யணும். அதே மாதிரி இங்கேயுமே ஸ்லோகத்தில் கடைசியில் குறிப்பிட்ட நபர்களுக்கு குறிப்பிட்ட நபர்களால் மட்டுமே செய்யக்கூடியது, மற்ற யாரும் இதை தொடப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவில்களில் உருவ வழிபாட்டு முறை என்பதை சொல்லும்போது, உற்சவங்களை பற்றி சொல்லும்போதும், எத்தனை வகையான உற்சவங்கள் உள்ளன, அதாவது தின உற்சவம், மாச உற்சவம், விசேஷ உற்சவம் அப்படின்னு பலவிதமான உற்சவங்கள், 12 மாதங்களுக்கு 12 உற்சவங்கள், அது தனியாக. அது இல்லாத நம்முடைய பண்டிகைகள்லாம் எப்படி இருக்கோ அதுக்கு பண்ணும்போது கோவிலில் அதை எப்படி பண்ணணுங்கிறத பற்றியும். பொதுவாக கூட்டு வழிபாடு என்பது பலனை அதிகமாக தரும் என்பதால் இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களையும் மிகவும் தெளிவாகவும், யார் யார் எந்த இடத்துல இருந்து அதை செய்யணும் அப்படிங்கறதும் சொல்றது இதுல ஒரு விஷயம். அடுத்தது ஒரு தினச்சரியால ஒரு நாளுக்கு தினமும் பூஜை பண்ணும் போது, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பூஜை என்பது இருவருக்கும் ஒன்று. அந்த பூஜைக்கு நம்ம என்னெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படிங்கறதுனால, பூ பறிக்கணும், எந்த மாதிரியான பூ இருக்கணும், அது எங்கேருந்து பறிக்கணும் அப்படின்னு, அப்புறம் பழ வகைகள், அடுத்தது வந்து காலையில 4:30 எழுந்ததுல இருந்து ஆகமத்தை சொல்ற மாதிரி பூஜையை பண்றதுன்னாக்கா இன்னைக்கு காலத்துல நம்ம எந்த வேலையுமே பண்ண முடியாது. ஏன்னா 8 மணி நேரம் பூஜை பண்ணுங்கிறது, 4 மணி நேரம் ஜபம் பண்ணுங்கிறது, சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணு, தினமும் கோவிலுக்கு போ, தினமும் கோவிலுக்கு போய் கோவிலை இத்தனை தடவை சுத்தி வரணும், அதுக்கப்புறம் கோவில்ல நம்ம செய்ய வேண்டிய சேவைகள், இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கையில அன்றாடம் எப்படி இருக்க வேண்டும், ஒழுங்குமுறை என்ன, அடுத்தவர்களை எப்படி சார்ந்து இருக்க வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த கோவில் வழிபாடு, இந்த ஆன்மீக முறையில ஆகமங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. ஆக ஆகமம் என்பது வேதத்திலிருந்து வந்து வேதத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி, அன்றாட வாழ்வில் நாம வந்து இந்த அளவு உருவம் இருந்தா இந்த அளவுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ன்ற மாதிரி மெஷர்மெண்ட்டையும் கொடுத்து நமக்கு சொல்லி இருக்கிறது இந்த ஆகமம். ஆக இந்த பாஞ்சராத்திரம் என்கிற வகையைச் சேர்ந்த ஆகம கிரந்தம் இந்த விஷ்ணு திலக சம்ஹிதை ஆகமத்தின் அனைத்து விஷயங்களையும் மிகவும் விரிவாக சொல்லுகிறது. ஆகமம் என்பதை தனி ஒரு மனிதரால் தனிப்பட்ட முறையில் படிக்க முடியாது, குருவின் மூலமாக மட்டுமே படித்து புரிந்து தெளிந்து அதன்படி நாம் வாழ்க்கையில் அதை அனுசரிக்க வேண்டும் என்பதை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஆகமத்தில் விஷ்ணு திலக சம்ஹிதையின் சிறப்புகள் நிறைவு பகுதி. உரை வழங்கியவர் சொற்பொழிவாளர் டாக்டர் எஸ் அன்னபூர்ணா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 12 சென்டிமீட்டர், உப்பாசி 11 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா வால்பாறை ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், ஊத்து சோலையாறு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், காக்காச்சி 7 சென்டிமீட்டர், பாபநாசம் 5 சென்டிமீட்டர், மாஞ்சோலை வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் பெரியாறு வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குண்டாரணை சித்தாறு சிறுவாணி அடிவாரம் பாலமோர் எமரால்டு சூரலக்கோடு பேச்சிப்பாறை முள்ளங்கினா விளை தேக்கடி விண்ட்வர்த் பார்வுட் மேல்கூடலூர் குடலூர் பசார் அடையாமடை ஹாரிசான் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோழிப்போர் விளை உட்பிரையர் மேல்பவானி குழித்துறை நாகர்கோவில் பெருஞ்சாணி அணை கொளைச்சல் சிவலோகம் பூதபாண்டி புத்தனணை மாம்பழத்துறையாறு மயிலாடி தேவாலா களியல் செங்கோட்டை ஆணைக்கிடங்கு கொட்டாரம் நடுவட்டம் கன்னிமார் திருப்பரப்பு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருப்பதி சாரம் தக்கலை முக்கூடல் அணை தென்காசி கொடுமுடியாறு அணை குருந்தன்கோடு சேர்வலாறு அணை கன்னியாகுமரி கருப்பா நதி அணை கெடாய் வீரபாண்டி அடவி நயினார் கோவில் அணை

0: ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 39.7 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர், கரூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை நீலகிரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிடங்களில் இன்று பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரு இடங்களில் பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. 11ஆம் தேதியன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரு இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கும் வாய்ப்பு உண்டு. அவ்வப்போது மழைத்தூறலும் விழக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் இப்பொழுது 3 மணி. ஆகாஷவாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே அலைவரிசையில் மாலை 5:27 மணிக்கு ஒலிபரப்பில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி நேயர்களே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மதிய அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் மாலை 5:29. எமது மாலை நேர ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடக்கமாக குரல் அமுதம், குரல் எண் 288.

அளவறிந்து வாழும் மக்களின் நெஞ்சத்தில் அறம் குடியிருப்பது போல, களவு செய்து வாழும் மக்களின் நெஞ்சத்தில் வஞ்சகம் குடியிருக்கும். குறள் எண் 288, அதிகாரம் கல்லாமை.

அளவறிந்து வாழும் மக்களின் நெஞ்சத்தில் அறம் குடியிருப்பது போல, களவு செய்து வாழும் மக்களின் நெஞ்சத்தில் வஞ்சகம் குடியிருக்கும். குறள் எண் 288, அதிகாரம் கல்லாமை.

0: உள்ள சரக்கு மற்றும் சேவை வரிமுறைக்கும் என்ன சார் வித்தியாசம்?
1: பழைய வரிமுறை அப்படிங்கிறது சேல்ஸ் டேக்ஸ். சேல்ஸ் டேக்ஸ் ஒரு மாநிலத்தினுடைய உரிமை. அதை அவர்கள் எந்தெந்த பொருள்களில் எந்தெந்த விகிதம்னு சொல்லி வாங்குவாங்க. ஒரு மாநிலத்தில் ஒரு பொருள் உருவாகி இன்னொரு மாநிலத்தை போய் விற்கப்பட்டால் அந்த மாநிலத்திலையும் ஒரு விற்பனை வரி உண்டு. இங்கிருந்து அங்கு போகின்ற பொழுது மத்திய அரசுக்கும் ஒரு வரியை செலுத்த வேண்டி வரும். மூன்று வரிகளுக்கு உட்படும். உற்பத்தி செய்த மாநிலத்தின் வரி, விற்கப்படுகின்ற மாநிலத்தின் வரி, மத்திய அரசின் வரி. இதில் ஒரு சின்ன சலுகை, மத்திய அரசினுடைய வரியை விலக்குவதற்கு ஒரு வழிமுறை இருந்தது, கொஞ்சம் சிக்கலான வழிமுறை. இந்த ரெண்டு வரியும் அந்தந்த மாநிலத்தினுடைய தேவைக்கேற்ப உருவாக்கப்பட்டதால் அது நுகர்வோர் தலையில் போய் விழுந்தது. ஆனால் ஜிஎஸ்டி என்பது இந்தியாவை மொத்தமாக

0: மே பார்வையில் பார்ப்பதனால் ஒரு மாநிலத்தில் வரி வசூலித்தாலும் இன்னொரு மாநிலத்தில் வரி வசூலிக்கின்ற பொழுது முந்தைய வசூலில் கழித்து கொள்ளக்கூடிய வசதியை கொடுத்தார்கள். ஒரு எளிய உதாரணத்தை புரிந்து கொள்ளலாம். நான் ஒரு பொருளை உற்பத்தி செய்து விற்கிறேன், மூலப்பொருளை வாங்குகிறேன், 100 ரூபாய்க்கு வாங்குகிறேன், அதற்கு 10 ரூபாய் வரி செலுத்துகிறேன், பொருளை உற்பத்தி செய்து விடுகிறேன், அதை ஏதோ ஒரு விலைக்கு விற்கிறேன், 16 ரூபாய் வரி வசூலிக்கிறேன். சட்டத்தின்படி நான் வந்து 10% 16 ரூபாய் என்பதெல்லாம் சதவீதம் கிடையாது, புரிவதற்காக எளிமையான தொகையை சொல்கிறேன். முன்பு இந்த 10 ரூபாயும் நான் அரசாங்கத்துக்கு கட்டுவேன், 16 ரூபாயும் அரசாங்கத்துக்கு கட்டுவேன். இப்போது 10 ரூபாயை கட்டிவிட்டதால் 16 ரூபாயில் நான் ஏற்கனவே கட்டிய 10 ரூபாயை கழித்து கொண்டு 6 ரூபாயை செலுத்துகின்ற பொழுது பொருளின் விலையில் 16 ரூபாய் தான் ஏறும். இதுதான் ஜிஎஸ்டியினுடைய தாத்பரியம். ஸோ ஒரு நுகர்வோர் பழைய முறையின் கீழ் கூடுதலான வரியை கொடுத்து கொண்டிருந்தார், ஜிஎஸ்டியின் கீழ் மாற்றத்தின் கீழ் வந்த பிறகு அந்த வரி குறைந்ததனால் பொருளின் விலை குறைந்தது. பல இடங்களில், கிராமப்புறங்களில், பெரிய சிறிய நகரங்களெல்லாம் கடையில் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க ஜிஎஸ்டி வந்த பொழுது. ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பு இங்கு இனிப்பு பலகாரம் 160 ரூபாய், தற்போது 140 ரூபாய். இதுதான் எளிமையான உதாரணம். பழைய திட்டத்திற்கும் ஜிஎஸ்டிக்கும் நடுவிலே நமக்கு வேட் இருந்தது. வேட்டும் இதை போன்றே சலுகையை தந்தது. ஆனால் அதில் கணக்கிடும் முறைகளும் அதற்குண்டான ஆவணத்தை நாம் காக்கின்ற முறையிலும் நிறைய சிக்கல்களும் புரிதலின்மையும் இருந்தது. அதையெல்லாம் இது நீக்கிவிட்டது. ஜிஎஸ்டியை பொறுத்தவரை ஒருவர் பதிவு செய்து கொண்டார் என்றால் அவர் 24 மணி நேரத்தில் எந்த ஒரு நேரத்திலும் தன்னுடைய கணக்கை அப்டேட் செய்யலாம். மாதத்திற்கு ஒரு முறை சில படிவங்கள், 3 மாதங்களுக்கு ஒரு முறை சில படிவங்கள் என்றெல்லாம் உண்டு. நான் 10 ரூபாய் முதலில் வரி செலுத்தினேன் அல்லவா, 16 ரூபாய் வசூலித்தேன் அல்லவா, இந்த இரண்டையும் நான் பதிவு செய்வதற்கு உண்டான வழிமுறைகள் இருக்கின்றன. இதன் அடிப்படையில் வங்கிகள் இவற்றை அடிப்படை ஆவணமாக எடுத்துக்கொள்கின்றன. என்னுடைய வியாபாரத்தின் நிலை என்பதை எடுத்துக்கொள்கின்றன. இவையெல்லாம் ஜிஎஸ்டியினுடைய பலன்கள்.
1: இப்போ இந்த ஜிஎஸ்டி செயலாக்கம் காரணமாக ஒரு பொருளோட விலை எவ்வளவு குறையுது, அதன் மூலம் நுகர்வோர் எந்த அளவு பயனடைகிறாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க சார். இந்த சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்ததோட முக்கிய நோக்கம் என்ன, இது நிதித்துறை சீர்திருத்தங்களில் எத்தகைய பங்கு வகிக்குது சார்?
0: ஒரு நாட்டில் 2 விதமான வரி வகைகள் உண்டு. வருமான வரி, டைரக்ட் டாக்ஸ், ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுகமான வரி. இதில் ஏதாவது ஒன்று தான் பெரும்பாலும் இருக்கும். நம்முடைய நாட்டில் 2 சமகாலத்தில் இயங்கி வருகின்றன. ஏனென்றால் வசதி படைத்தவர்கள் குறைவாகவும் வசதி குறைவானவர்கள் மிக அதிகமாகவும் இருப்பதனால் அதை சமன் செய்வதற்காக வருமான வரியும் விற்பனை வரி மற்ற விஷயங்களுக்கும் மெல்ல மெல்ல வருமான வரியினுடைய வசூலை குறைத்து கொண்டே வந்து மறைமுக வரியை மட்டும், சேல்ஸ் டாக்ஸை மட்டும் கொண்டு வருவாள். அதற்கு என்ன பெயர் என்றால் எக்ஸ்பெண்டிச்சர் டாக்ஸ். இப்போ வருமானம் எனக்கு வருகிறது, நான் அதை செலவழிக்காமல் சேமிக்கிறேன் என்றால் எக்ஸ்பெண்டிச்சர் டாக்ஸ், அதாவது நான் செலவு செய்கின்ற போது வருகின்ற வரி மட்டும் வரும் என்றால் என் செலவை குறைத்து கொண்டே வருவேன், சேமிப்பை அதிகமாக்கி கொண்டே வருவேன். அது எனக்கும் நல்லது, நாட்டிற்கும் நல்லது. அதனால் அதை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதனால் சேல்ஸ் டாக்ஸினுடைய ரேட்ஸ் குறைஞ்சிருப்பதனால் முன்பு 4-5 படிநிலைகள் இருந்தன, 0, 5, 12, 18, 28 என்று இருந்தன. எல்லாவற்றையும் குறைத்து கொண்டே வருகிறார்கள். ஒரு அதிகமான சதவிகிதத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை குறைவான சதவிகிதத்திற்கும் கொண்டு வருகிறார்கள். அது அவ்வப்பொழுது மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதில் நான் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது மாநிலத்திற்கு உண்டான உரிமை. ஒரு வரியை உயர்த்துவதற்கோ குறைப்பதற்கோ மாற்றுவதற்கோ புதிய வரியை போடுவதற்கோ மத்திய அரசிற்கு மட்டும் இங்கே உரிமை கிடையாது. அது மாநில அரசுகளினுடைய நிதி அமைச்சரையோ அல்லது அவர் சார்ந்த யாரோ ஒருவருடனோ 100% ஒப்புதலோடு தான் நடக்கிறது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவர் கூட இதிலிருந்து மாறுபட்ட கருத்தை வைத்துக்கொள்ள முடியாது. இப்போ ஜனநாயகத்தில் நம்ம எப்படி இருக்கோம், ஒரு இடத்துல 51%

0: சதவிகிதம் ஒன்று ஆமாம் என்று சொல்லி 49% இல்லை என்று சொன்னால் மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மை மக்களினுடைய எண்ண ஓட்டம் தானே ஜனநாயகத்தில். வரி விகிதத்தில் மட்டும் எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும், அப்பொழுது தான் அந்த வரியை அமலுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு பரிபூரண ஜனநாயக முறை இங்கே இருக்கிறது. அதனால் ஜிஎஸ்டி வரும் காலத்தில் மிகப்பெரிய அளவில் மக்களால் வரவேற்கப்படும். வரி செலுத்துபவர்கள் மெல்ல மெல்ல அந்த நேரடி வருமான வரி முறையெல்லாம் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் சலுகைகள் கூட்டிக் கொண்டே வருவார்கள். அது வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் கட்ட வேண்டும் என்றும், நாம் எல்லோரும் செலவழிக்கிறோம். இன்டைரக்ட் டேக்ஸில் என்ன, நான் போய் ஒரு பொருளை வாங்கினாலும் நீங்கள் போய் ஒரு பொருளை வாங்கினாலும் ஒரே வரி. வருமான வரி அப்படி அல்ல. எனக்கு 10,000 ரூபாய் வருமானம் என்றால் அதற்கு ஒரு வரி, இன்னொருவருக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம் என்றால் அதற்கு ஒரு வரி. இங்கே அப்படி அல்ல, இரண்டு பேருக்கும் ஒரே வரி தான். ஆனால் பொருளினுடைய வரியை குறைத்து கொண்டே வந்து மற்ற விஷயங்களின் மூலமாக மக்களுடைய நலனை பாதுகாக்கின்ற வழியை நோக்கி ஒரு அரசு செல்லும்.
1: ஓகே சார், ஒரே நாடு ஒரே வரி என்ற அடிப்படையில் சரக்கு மற்றும் சேவை வரி முறை நாடு முழுவதும் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டு வருகிறது, மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அது தற்போது எவ்வாறு எளிமையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு சார்?
0: இந்த வரி விகிதத்தில் எந்தெந்த பொருள்களுக்கு டிமாண்ட் இருக்குது, எந்த பொருள்களுக்கு தேவை குறைவாக இருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு இதில் மாற்றங்கள் நிகழ்த்தி கொண்டே வருகிறார்கள். ஒரு பொருளை உயர் வரி விகிதத்திலே வைத்து விடுகிறார்கள், பின்னாளில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்றால் மாதா மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை கூடுகின்ற பொழுது அதை மாற்றி அமைக்கிறார்கள். அதனால் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருப்பதனால், அதன் மூலமாக ஏற்படுகின்ற வசூல் சரியான முறையில் நடந்து கொண்டு இருப்பதனால் எந்த விதங்களிலெல்லாம் அவர்களுக்கு அனுகூலம் செய்து கொள்ள முடியுமோ, 18%லேருந்து அதை 5%க்கோ, 5%லேருந்து 18%க்கோ கொண்டு போவதன் மூலமாக இதை சரி செய்ய முடியும்.
1: ஓகே சார், ஜிஎஸ்டி வரிமுறையால் தொழில்துறையினர் சிறு குறு பயன்படுறாங்க சார்?
0: ஒரு வியாபாரத்திற்குள் வரக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன புரிந்து கொள்வார், என்னுடைய நுகர்வோர் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார். நான் ஒரு நல்ல பொருளை உருவாக்குகிறேன், உணவுப் பொருளை உருவாக்குகிறேன், எல்லா மக்களையும் சென்று அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன், நான் ஏற்றுமதி செய்ய நினைப்பேன், அண்டை மாநிலத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று துடிப்பேன், மிகப்பெரிய பல்பொருள் அங்காடிகளில் என் பொருள் இருக்க வேண்டும் என்று நினைப்பேன். அப்படி இருந்தால்தான் என்னுடைய விற்பனை பெருகும், என்னுடைய லாபம் கூடும், நான் செல்வ நிலையை அடைய முடியும். அப்போ நானே ஜிஎஸ்டியில் போய் பதிவு பண்ணிடுவேன். ஏனென்றால் ஒரு பல்பொருள் அங்காடி நான் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஜிஎஸ்டி நம்பரோடு பில் கேட்பாங்க. அதனால் நானே போய் என்னை பதிவு செய்து கொள்வேன். அதனால் மெல்ல மெல்ல சிறு குறு தொழில்கள் செய்பவர்கள் கூட தங்களை பதிவு செய்து கொள்கிறார்கள். அதற்குண்டான வழிமுறைகள் எளிதாக இருக்கின்றன. என்னுடைய இடத்திலிருந்து கணினி மூலமாகவே எல்லாவற்றையும் முடித்து கொள்ளவும், எல்லாமே பதிவாகி விட்டதனால் நான் ஒரு பொருளை ஒருத்தட்ட பில்லை வாங்கிட்டேன் அப்படின்னா பதிவாகி விட்டதனால் என்னைக்கு போனாலும் அதை நான் நிரூபிக்க முடியும். அதனால் ஜிஎஸ்டியினுடையது சிறு குறு தொழில்களை செய்பவர்கள் அதை விட இன்னும் கொஞ்சம் மேல்நிலைக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற போது அவர்களுக்கு வாய்ப்பு தருகிறது. ஆனால் முன்னாடி ஆரம்ப காலத்தில் 20 லட்சம் ரூபாய்க்குள்ள விற்பனை இருந்தால் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதை 40 லட்சம் என்று அதிகப்படுத்தி விட்டார்கள். ஆதலால் சிரமம் இல்லாமலும் நாம் இருந்து கொள்ள முடியும். என்னுடைய வியாபாரம் உள்ளூர் வியாபாரம் தான்னா நான் மாட்டுக்கு என்னுடைய போகையில் போயிட முடியும். அதற்கும் வழி இருக்கிறது ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி நுகர்வோரை மட்டும் கருத்தில் கொள்ளவில்லை, வியாபாரிகளையும் கருத்தில் கொண்டு இருக்கிறது. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு பொருள்கள் போக வேண்டும் அவசியம். ஏனென்றால் ஒரு மாநிலத்தில் கிடைக்கின்ற மூலப்பொருள்கள் இன்னொன்றில் கிடைக்காது. ஆனால் நுகர்வு எல்லா இடங்களுக்கும் சமமாக வந்து விட்டது. அப்ப நமக்கு ஜிஎஸ்டி தேவைப்படுகிறது.
1: சரக்கு மற்றும் சேவை வரி முறை செயலாக்கம் சிறு குறு தொழில் முனைவோருக்கு எந்த அளவு பயனளிக்க கூடியதா இருக்கு அப்படின்றத சொன்னீங்க சார். இந்த ஜிஎஸ்டி வரி முறையால நாட்டின் வரி வருவாய் எந்த அளவு அதிகரிச்சிருக்கு, அது குறித்து சொல்லுங்க சார்.
0: ஆரம்ப காலத்தில் மிக குறைவாக இருந்தது. கடந்த மாதத்தை எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 2 லட்சம் கோடி. இந்த வரி அதிகமாக அதிகமாக அரசு மற்ற இடங்களிலிருந்தோ அல்லது மக்களிடமிருந்தோ கடன் பெறுகின்ற தொகை குறையும். ஏன்னா அரசை நடத்துவதற்கு கடன் வாங்கி கொண்டே இருக்க வேண்டும், அது ஏதோ ஒரு இடத்தில் வாங்கணும். நம்முடைய பொருளே வருகிறது என்றால், மக்களினுடைய

0: பங்களிப்பினால் தான் இது வருகிறது. தனி மனித நுகர்வோர்னால் தான் இந்த பணமே வருகிறது. அதை அந்தந்த மாநிலங்களினுடைய மேம்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை செய்து கொண்டு வருவதற்கும் உற்பத்தியாகின்ற பொருள் மேலை நாடுகளுக்கு செல்வதற்கும் ஊக்கங்களுக்கு உண்டான வழிகளும் இருக்கின்றன. இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நான் மேலை நாட்டுக்கு மென்பொருளை ஏற்றுமதி செய்கிறேன், எனக்கு ஜிஎஸ்டி போடுவார்கள். ஆனால் மேலை நாட்டிலிருந்து நான் அமெரிக்க டாலராக பணத்தை கொண்டு வந்து விட்டார், என்னுடைய விற்பனைக்கு நான் ஏற்றுமதி செய்ததற்கு நான் டாலராக கொண்டு வந்து விட்டால் ஜிஎஸ்டியை திரும்ப கொடுத்துருவாங்க. நீங்கள் டாலராக கொடுங்க அப்படின்னா நம்முடைய நாட்டின் அந்நிய செலாவணியை பலப்படுத்துகின்ற பொழுது தனி மனிதனாக விற்பனை செய்து கொண்டு இருக்கக்கூடிய எனக்கும் அனுகூலம் கிடைக்கிறது. ஏன்னா அந்த ஜிஎஸ்டியை குறைக்கிற போது மேலை நாட்டில் இருப்பவர்களுக்கு குறைவான விலைக்கு என்னால் கொடுக்க முடியும், அதனால் அவர்கள் என்னிடம் வருவார்கள். அதையும் ஜிஎஸ்டி செய்து கொண்டு இருக்கிறது.
1: மத்திய அரசு மேற்கொண்ட நிதி சீர்திருத்தத்தில் அடுத்ததா வருமான வரிமுறையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள், மூலதன ஆதாயங்கள் உட்பட நிதி சீர்திருத்தத்தில் இது எந்த அளவு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத சொல்லுங்க.
0: ரெண்டு முக்கியமான விஷயத்தை மாத்திரம் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். கடந்த ஒரு வருடத்தில் மார்ச் மாதம் வரையில் ஒருவருக்கு மாதம் 1,00,000 ரூபாய்க்கு குறைவாக வருமானம் இருந்தால் அவர் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 12,00,000 மேலே போகிற பொழுது அடிப்படை தொகையிலிருந்து அவர் வரி செலுத்துகிறார். 12,00,000 அதிகமாக கூடுதலாக இருக்கு, 12,10,000 ரூபாய் இருக்கு. அவர் அந்த 10,000 ரூபாயை செலுத்தினாலே அவருக்கு வரி வராது. இதெல்லாம் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக. அவருக்கு 4,00,000 டாக்ஸ் கிடையாது, அது ஒரு மார்ஜினல் பெனிஃபிட் ரிலீஃப்னு ஒன்று கொடுப்பாங்க. 12,10,000 ரூபாய் கூட வந்ததுக்காக நான் அவ்வளோ டாக்ஸ் கட்டணுமானா அதுக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துட்டாங்க. இது எல்லாம் வருமான வரியின் கீழ் கிடைத்திருக்கிற பெனிஃபிட். 1,00,000 ரூபாய் என்னுடைய வருமானம் என்றால் எனக்கு, தனி மனிதனான எனக்கு, இரண்டு அனுகூலங்கள் இருக்கின்றன. ஒன்று, 1,00,000 ரூபாயை நான் குடும்பத்திற்காக செலவழிக்கலாம். செலவழிக்கின்ற பொழுது நான் பொருள்களை வாங்குகிறேன், சேவைகளை அனுபவிக்கிறேன், அதன் மூலமாக விற்பனை கூடுகிறது, ஜிஎஸ்டி கூடுகிறது, அரசுக்கு வருவாய் கிடைக்கிறது, அரசாங்கம் இன்னும் வலிமையாக செய்ய முடிகிறது. நான் சிக்கனமாக இருக்க விரும்புகிறேன், இதில் ஒரு பகுதியை நான் சேமிக்கிறேன். சேமிப்பதன் மூலமாக அதற்குண்டான வரியெல்லாம் இதில் சேர்ந்து விடுவதனால் இதன் மூலமாக பண பலம் நாட்டிற்கு கூடுகிறது. எதிர்காலம் எனக்கு செழுமையாகிறது, ஏன்னா சேமிப்பு வந்து விட்டது, அதை நான் எதிர்காலத்திற்கு பயன்படுத்தலாம். இந்த சேமிப்பை நான் எங்கே வைக்கிறேன், வங்கியில் வைக்கிறேன். வங்கி என்ன செய்கிறது, வியாபாரம் செய்பவர்களுக்கு கடன் கொடுக்கிறது. அப்போ 1,00,000 ரூபாய் என்கிட்ட ரிலீஃபாக கொடுத்தது. முன்னாடி இதில் ஒரு பெரிய தொகை, இந்த 12,00,000 ரூபாயில் ஒரு தொகை வரியாக போயிருக்கும். இப்பொழுது வரி போகவில்லை, அந்த பணத்தை நான் சேமிக்கலாம், அந்த பணத்தை குடும்ப மேம்பாட்டிற்காக நான் செலவழிக்கலாம். இது வருமான வரி 12,00,000 வந்ததுனால ஏற்பட்ட நன்மை. மூலதன ஆதாயம் என்பது கேபிட்டல் கெய்ன்ஸ், அதில் ஒரு மாபெரும் நன்மை நமக்கு நடந்திருக்கிறது. பழைய முறைப்படி, அதாவது போன வருடத்திற்கு முந்தைய வருடம் வரை, நான் 1980 ஒரு நிலத்தை வாங்குகிறேன். 2000 அதனுடைய மதிப்பு என்ன, இப்பொழுது நான் விற்றால் அதனுடைய மதிப்பு என்ன, இதற்கு ஒரு காரணியை பயன்படுத்துவாங்க, ஒரு ஃபேக்டரை பயன்படுத்துவாங்க. 2000 அதனுடைய மதிப்பு 1,00,000 என்று வைத்துக்கொள்வோம். அது தற்போது 3,50,000 ஏறத்தாழ. அன்றைக்கு அதன் மதிப்பு 1,00,000, இன்றைக்கு அதனுடைய மதிப்பு 3,50,000. நான் 7,00,000 ரூபாய்க்கு விற்கிறேன். இந்த வித்தியாசத்திற்கு 3,50,000-க்கும் 20% கட்டினேன். இப்போ அவர்கள் எனக்கு என்ன தந்திருக்கிறார்கள் அனுகூலம், நான் 1,00,000 ரூபாய்க்கும் 7,00,000 ரூபாய்க்கும் இருக்கிற இந்த வித்தியாசத்திற்கு 12.5% கட்டினால் போதும் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது வித்தியாசத்திற்கு 20%லிருந்து 12.5% குறைந்து விட்டது. இது ஒரு பெரிய அனுகூலம். இதன் மூலமாக பலரும் நன்மை அடைந்திருப்பதை கண்கூடாக நாம் பார்க்க முடிகிறது. அதனால் நேரடி வரியின் மூலமாக வருமான வரியிலே 12,00,000 ரூபாய் என்பது சேமிப்பிற்கும் நல்ல முறை செலவழிப்பிற்கும் எனக்கு உதவி செய்வதன் மூலமாக எனக்கும் பலன், நாட்டிற்கும் பலம்.

0: கேபிட்டல் கெயின்ஸில் அதனுடைய விலை அதிகரித்திருப்பதனால் இந்த ஃபேக்டரைசேஷன் சொல்லக்கூடியது சமமாக எல்லா இடத்திலும் பதவாக எல்லாருனா அந்த ஃபேக்டரைசேஷன் பண்ணுற பொழுது சென்னைக்கும் அதே ஃபேக்டரைசேஷன், ஒரு கிராமத்துக்கும் அதே ஃபேக்டரைசேஷன், அப்படி இருந்தால் அது சரியாக இருக்காது. அதற்கு பதிலாக வாங்கிய விலை விற்ற விலை இரண்டுத்திற்கும் உங்களுக்கு நாங்கள் குறைத்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, போன வருடம் இந்த இரண்டிற்கு எது எனக்கு அனுகூலமானதோ, எது எனக்கு குறைவான வரியை தருமோ அதை நான் செலுத்தினா போறோம், அதையும் கொடுத்துருக்காங்க. ஆதலால் நிதி மேலாண்மையில் அரசாங்கமானது வருமான வரியிலும் சரி, ஜிஎஸ்டி போன்ற மறைமுக வரியிலும் சரி, தனி நபரனுடைய வருமானத்தில் கூடுதலாக அவர் கையில் செலவழிப்பதற்கும் அல்லது சேமிப்பதற்கும் உண்டான பணத்தை பெருக்கி இருக்கிறது, அதன் மூலம் பலம் கூடுகிறது.
1: இப்ப வருமான வரி செலுத்துவதில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் மூலம் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் எவ்வளவு நன்மை கிடைச்சிருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க சார். கடந்த 12 ஆண்டுகள்ல நிதித்துறை சீர்திருத்தங்கள் எந்த அளவு மக்களுக்கு பயனளித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இதுல பெண்களுக்கு நிதி அதிகாரம் அளிப்பதுல இந்த சீர்திருத்தம் எந்த அளவுக்கு உதவி இருக்கு சார்?
0: 100 நாள் வேலை திட்டம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகைகள், மங்கையருக்காக இருக்கக்கூடிய சிறப்பு சலுகைகள் திட்டங்கள், பெண்களுக்கு உண்டான திட்டங்கள், அந்த ஊதிய திட்டங்கள், ஊக்கத்தொகை திட்டங்கள், இவையெல்லாம் ஒவ்வொன்றாக கூடிக்கொண்டே வரும். வருங்காலத்தில் அவர்களுக்கு ஒரு தொகையை கொடுக்கின்ற பொழுது அதில் எப்படி வருமான வரி இல்லாமல் செய்வது, அதை எப்படி அவர்கள் பயனளியுள்ளதாக செய்து கொள்வது, உதவித்தொகை என்று கொடுக்கின்ற பொழுது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள், பெண்கள் தங்களுடைய சுய உதவி குழுக்களின் மூலமாக வியாபாரத்தை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு பலம் கிடைக்கிறது. கூட்டாக வியாபாரம் செய்வது என்பது கிராமப்புறங்களில் மிக பலமான ஒன்று. அதை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு நேரடியாக இப்போ இந்த யூபிஐ திட்டத்தின் மூலமாக பணப்பரிவர்த்தனை எல்லாமே பெண்களை ஊக்குவித்து கொண்டே வரும். அவர்களும் களத்தில் இறங்கி பணியாற்றக்கூடிய வலிமையை பெறுவார்கள். அதனால தான் பெண்களுடைய சக்தியை இந்த நாடானது எப்பொழுதும் போற்றிக்கொண்டே வந்திருக்கிறது. ஏன்னா அவங்க கான்ட்ரிபியூஷன் தான் மிக மிக முக்கியமானது. செலவு முழுக்க குடும்ப தலைவியிடம் இருக்கின்ற காரணத்தினால்தான் சேமிப்பு பெறுகிறது. உலகத்திலேயே மிக வலிமையான செல்வ நாடாக மறைமுகமாக இருப்பது இந்தியா தான். மேலை நாடுகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா வங்கிகள் ஏதோ ஒரு இடத்தில் மக்கள் நம்பிக்கை இழந்தால் வங்கிகள் கீழே விழுந்துவிடும். இந்தியாவில் வங்கி பலமாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் பெண்களுடைய சேமிக்கும் குணம். அந்த பணத்தை முன்பு அவர்கள் வீட்டில் வைத்திருந்தார்கள், தற்பொழுது வங்கியிலே வைத்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு பலத்தை கூட்டுகிறது. பெண்களுக்கு உண்டான உதவித்தொகைகளெல்லாம் கிடைக்கிற போது அவர்களுக்கு உண்டான கம்பீரமும் சுயமாக காலில் நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவர்களுக்கு கிடைத்துவிடும். நாடெங்கிலும் சுய உதவி குழுக்கள் பெருகி வந்து கொண்டே இருக்கின்றன. கூட்டு வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் பெண்கள் மிக ஈடுபாட்டோடு ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் மூலமாக ஏற்படுகின்ற வியாபாரம் நமக்கு பலமாக இருக்கிறது. மெல்ல மெல்ல விவசாயத்திலும் அவர்களுடைய பங்கு அதிகரிக்கக்கூடும். இதன் மூலமாக மண்ணினுடைய மனமானது சேமிப்பின் மூலமாகவும் பொருளாதாரத்தின் மூலமாகவும் வரும். செலவழிப்பதும் குடும்ப தலைவிகள் தான். அதன் மூலமாகத்தான் பொருளாதாரம் இயங்குகிறது. வெறும் சேமிப்பு மட்டும் போராது, செலவும் தேவைப்படுகிறது. அது பயனுள்ள செலவாக இருப்பதை நிர்ணயிப்பது அவர்களாக இருப்பதனால் நாட்டின் பலம் அவர்களிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும்.
1: ஓகே சார், பெண்களுக்கு நிதி அதிகாரம் அளிப்பதில் இந்த நிதித்துறை சீர்திருத்தம் எவ்வாறு உதவி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சார். அடுத்ததான் டிஜிட்டல் ரூபி அப்படின்னு சொல்றாங்களே சார், அந்த டிஜிட்டல் ரூபி அப்படின்னா என்ன, அது எவ்வாறு ஒரு தனி நபருக்கு பயன்படுது சார்?
0: டிஜிட்டல் ரூபி அது இன்னும் மக்களிடம் முழுமையாக சென்று அடையவில்லை. இப்ப நம்மளுடைய கணக்கில் பணம் இருக்கிறது, ஒரு கடையில் போய் ஒரு பொருளை வாங்குறோம், கியூஆர் கோடை ஸ்கேன் பண்றோம், நம்முடைய கணக்கிலிருந்து ஒரு செயலியின் மூலமாக அவருக்கு பணம் அனுப்பிடுறோம். டிஜிட்டல் ரூபி என்பது அரசு வெளியிடக்கூடிய அத்தனை தாள் நாணயம், உலோக நாணயம், 8 அணாவிலிருந்து 2000 ரூபாய் வரை, இது வரையில் அந்த நோட்டை நோட்டு வடிவிலேயே நம்முடைய கணக்கில் வச்சுக்கலாம். நம்முடைய கணக்கிலிருந்து ஒரு வேலட் இருக்குது, இந்த நோட்டுகளையே வைத்துக்கலாம். 2000 ரூபாயில் 2 நோட்டு, 500 ரூபாயில் 4 நோட்டு அப்படின்னு 1 ரூபாய் வரைக்கும் வைத்துக்கொள்வதற்கு வழி இருக்கிறது. அதிலிருந்து அப்படியே நாம் செலவழிப்பதற்குண்டான

0: வாய்ப்பு இருக்கிறது. வருகின்ற காலத்தில் அப்படியே நம்முடைய மணி பர்சுக்குள்ள இருக்கிற பணம் மாதிரியே இதற்குள்ளே வைத்து கொண்டு அதை அப்படியேவும் நாம் செலவழித்து வருவோம். மொத்தமாக ஒரு 50 ரூபாய், 70 ரூபாய், 78 ரூபாய் என்று செலவழிப்பதற்கு பதிலாக பணமாக நாம் வைத்து கொள்ளக்கூடிய வழியும் வரும். அது அதே நிறத்திலும் இருக்கும். அது இப்பொழுது சிறிய அளவிலே தொடக்கம் ஏற்பட்டிருக்கிறது. வருங்காலத்தில் அதன் மீது ஒரு விதமான ஈர்ப்பு மக்களுக்கு ஏற்பட்டு எல்லா மக்களும் அதை பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்.
1: டிஜிட்டல் ரூபாய் பத்தி மக்களுக்கு புதிய தகவல்களை சொன்னீங்க சார். இந்த நிதி சீர்திருத்தம் கிராமப்புற பகுதிகளில் அப்புறம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த இது எந்த அளவுக்கு உதவிகரமாக இருந்திருக்கு சார்?
0: 50 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமப்புறங்களில் எல்லா கிராமப்புறங்களிலும் இருந்தது அஞ்சல் துறை மட்டுமே, அஞ்சல் அலுவலகம் மட்டுமே. கொஞ்சம் பெரிய கிராமமாக இருந்தால் அங்கே ஒரு வங்கி இருக்கும். இப்பொழுது வங்கிகள் எல்லா இடங்களிலும் வந்துவிட்டது. அஞ்சல் துறை பின்கோடு எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாக ஒரு கிராமத்தை நம்மால் அடைய முடிகிறது என்றால் அங்கு எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்த்து விட முடியும். ஓ, வேறு ஒரு துறையில் இருக்கக்கூடிய ஒரு தீர்வை இந்த இடத்திற்கு எப்படி கொண்டு வர முடியும் என்று பார்க்கலாம். ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு மாணவனுக்கு எலக்ட்ரிசிட்டி மாத்திரம் இருந்துட்டா அவன் தன்னுடைய கணினியில் எல்லா பாடத்தையும் தெரிந்து கொள்ள முடிவதை போன்று கிராமத்தில் மக்கள் பணத்திற்கு தங்களுடைய வங்கி கணக்கிற்கு நடக்கவே வேண்டிய அவசியம் இல்லாமல் செய்ய முடியும். அதுதான் இப்பொழுது கிடைத்திருக்கிற நிதி மேலாண்மை. வங்கிகளிலே பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் என்று ஒரு பதவி உண்டு. அவர் ஒரு நபர், அவர் வங்கி அதிகாரி. வங்கியிலிருந்து பெட்டியில் பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வீட்டுக்கு வருவார். நம்மிடம் இருக்கக்கூடிய பாஸ் புத்தகத்தை வாங்கி கொண்டு, நம்மிடம் பணத்தை பெறுவதற்குண்டான படிவத்தில் கையெழுத்து வாங்கி கொண்டு நம்ம கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போவார். இப்படி பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே எதிர்காலத்தில் இருக்காது. எதாக இருந்தாலும் மொபைல்லேருந்து பணத்தை மாத்துற மாதிரி இருக்கும். பண பரிவர்த்தனை கிராமத்தினுடைய ஒரு வீட்டிற்குள் போய்விட்டால் அனைத்தும் மிக வேகத்தோடு நடந்துவிடும். எல்லா கிராமத்துக்கும் மின்சாரம் வந்தாச்சு, இது இன்னும் எளிதாக ஆகிவிடும். எல்லா கிராமத்திற்கும் கல்வியும் சென்று அடைந்து விட்டது. ஆதலால் பொருளாதாரத்தினுடைய தாக்கம், அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் விற்பனை செய்ய முடியும். ஆதலால் பொருளாதாரம் வளர்வதற்கு மின்னணு சாதனங்களின் மூலமாக நிதி பரிவர்த்தனை என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
1: இந்த நிதி சீர்திருத்தம் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் கிராமப்புற பகுதிகளையும் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க சார். உலக அளவில் இந்தியா முன்னணி டிஜிட்டல் பொருளாதார நாடாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த நிதி சீர்திருத்தத்தினால என்னென்ன ஏற்பட்டிருக்கு சார்?
0: ஏற்றுமதி அதிகமாகற பொழுது நாம இன்னொரு முன்னேற்றத்திற்கு போவோம். ஏற்றுமதிக்கு உண்டான பொருள்கள் நம்மிடம் இருக்கின்றன, அதற்குண்டான சேவைகள் நம்மிடம் இருக்கின்றன. தொடர்பு இல்லாமல் இருக்கிறோம். மேலை நாட்டில் ஒருத்தரை நாம் எப்படி நம்புறது, ஏற்றுமதி எப்படி செய்கிறதுன்ற பயங்கள் எல்லாம் இருக்குது. இவையெல்லாம் இந்த தொடர்பு சாதனங்கள் அதிகமாக அதிகமாக பரிவர்த்தனைகள் சரியான முறையில் நடக்க நடக்க நாம் உலக அளவிலே மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும். நம்முடைய பொருள்களுக்கு மேலை நாட்டில் டிமாண்ட் இருக்குது. இப்போ உதாரணமாக தேங்காயினுடைய ஓட்டை எடுத்துக்கொள்வோம். தேங்காய் ஓட்டின் மூலமாக பல அலங்கார பொருள்களை நம்மால் உருவாக்க முடியும். தேங்காயோடு கிராமப்புறத்தில் தற்பொழுது ஒரு எரிபொருளாக பயன்படுகிறது. ஆனால் அதையே நாம் மாற்றி அமைக்க முடியும். ஆனால் ஏற்றுமதி யார்கிட்ட அனுப்புறது, யார் மூலமாக செல்வது, இதுவெல்லாம் தொடர்பு சாதனங்கள் நமக்கு இப்போ வர வர கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கவர்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வரைய வர இந்த பொருள்கள் எல்லாமே அவர்கள் மூலமாக ஏற்றுமதியாகும். பணத்துக்கு பயப்பட வேண்டாம். நாம் உள்ளூரில் ஒருத்தட்ட கொடுக்க போகிறோம், அவங்க ஏற்றுமதி செய்ய போகிறாங்க, பணம் தானாக வந்து சேரப்போகிறது. இப்படிப்பட்ட கலைப்பொருள்கள், அற்புதமான விலை பொருள்கள்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. இதுகாரம் இதையெல்லாம் ஏற்றுமதி செய்ய முடியாமல் நாம் இருந்தோம். ஏன் ஏற்றுமதியை நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னா அதில் தான் விற்பனை தொகையும் அதிகம், லாபமும் கூடுதல்.
1: நிதித்துறையில் சீர்திருத்தங்கள் காரணமாக உலக அளவில் இந்தியா முன்னணி டிஜிட்டல் பொருளாதார நாடாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் குறித்து சொன்னீங்க.

0: அடுத்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பினான்சியல் இன்க்ளூஷனுக்கு நிதித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் எந்த அளவுக்கு வழிவகுத்தது சார்?
1: எல்லோரையும் உள்ளடக்கிய என்பதுதான் எப்பொழுதும் வெற்றி பெறும். பல்வேறு விதமான மொழிகள் பேசக்கூடிய, பலவிதமான கலாச்சார தாக்கம் இருக்கக்கூடிய நம் நாட்டில் மிகப்பெரிய பலம் இருக்கிறது. ஏற்றுமதிக்கு உண்டான, இறக்குமதி தேவைக்கு உண்டான பொருள்கள் எல்லாம் இருக்கிறது. கைகள் இருக்கின்ற இடத்துல தான் ஒரு உற்பத்தியினுடைய சக்தி இருக்கும். சீனா மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய மக்கள் தொகை. மக்கள் தொகைக்கு வேலையை கொடுத்துவிட்ட காரணத்தினால் பொருளாதாரம் உயர்ந்து விட்டது. ஒரு காலத்தில் சீனாவினுடைய மக்கள் தொகை என்பது அவர்களுடைய பொருளாதாரம் தாங்காத ஒன்று என்று நினைத்திருந்தோம். ஆனால் அவர்கள் தங்களுடைய பார்வையை மாற்றிக்கொண்டு மக்கள் தொகையை பலமாக மாற்றிவிட்டார்கள். இதைப்போல் நம்மாலும் செய்ய முடியும். எல்லோரையும் உள்ளடக்கி அனைவருக்கும் வேலை வாய்ப்பையும் அல்லது பங்களிப்பையும் கொடுத்து அதன் மூலம் தேவைப்படுகின்ற பணத்தை உடனடியாக கொடுத்தோம் என்றால் வேலைக்கு வரமாட்டேன்னு யார் சொல்லுவாங்க? எல்லாரும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்டான பொருளை எங்கு விற்க முடியும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பொருள் போனால் பணம் வருமா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. இப்படி எல்லோரையும் சேர்க்க முடிந்தால், யார் எங்கு இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தால், ஒருவர் தன்னை ஒரு இடத்தில் பதிவு செய்து கொண்டால், அதற்காக அவருக்கு ஒரு எண் கொடுக்கப்பட்டு விட்டால், இப்போ ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறாருன்னா உத்தியோக ஆதாரம்னு ஒன்று வாங்குறாரு. உத்தியோக ஆதாரம் வாங்கினாருன்னா அவரை பற்றி எல்லா விவரமும் இருக்கிறது என்ற அர்த்தம். அப்பொழுது வியாபாரம் நாம் செய்வோம், அது நாட்டினுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்தும்.
0: மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொண்ட நிதி சீர்திருத்தத்தின் வாயிலாக நாட்டின் பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது. மேலும் தனி மனிதரோட முன்னேற்றம், ஏழை மக்களோட முன்னேற்றம், கிராம பொருளாதாரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை நிகழ்ச்சியில பங்கேற்று விளக்கமா சொன்னீங்க. மிக்க நன்றி சார்.
1: நன்றி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:01. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுர தென்றல், 7:10 ஸ்பெஷல் பைலிங்குவல் ப்ரோக்ராம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: இரவு 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுர தென்றல், 8:10 இதுவரை நான். இதில் ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எம் சுமதி நடராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். 8:30 சிரிப்போம் சிந்திப்போம், ஓய்வு பெற்ற ஆசிரியர் முனைவர் மா கி ரமணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுர தென்றல், 9:30 அறிவியல் நேரம், தாவர வைரஸ்கள் தகவல்கள் வழங்குபவர் சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரி தாவரவியல் துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் பி பூமி பாலகன் அவர்கள். 10:00 ஸ்பெஷல் பைலிங்குவல் ப்ரோக்ராம், அதனைத் தொடர்ந்து நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய நமது ஒளிபரப்பானது நிறைவு பெறும். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே

0: என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
4: தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் 6:11. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் ஒருபட பாடல்கள். முகவரி திரைப்படத்திலிருந்து

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னை அஞ்சலா கேட்கலாம்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ்பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனிமனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார்.
2: இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக முதற்கட்டமாக 354 கோடிக்கும் மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட இரண்டாவது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும் நவீன உபகரணங்களும் தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். ஃபீல்டு ஒர்க்ஸ் அண்ட் பிரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ்ல இந்த படை ஈடுபடுறதால அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் எல்லாம் வழக்கு விசாரணையிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதிலையும் இன்னும் அதிக கவனம் செலுத்த முடியும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் மூலம் அறிமுகப்படுத்தப்படும்.
1: முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகே

0: சுரேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும், தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் அறநிலையங்கள் துறை செயலாளர் திரு குமரகுருபரன், பதிவுத்துறை தலைவர் திரு அருண் சுந்தர் தயாளன் உள்ளிட்ட பதிவுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நெதர்லாந்து பயணத்தின் போது மீட்கப்பட்ட நாகை மாவட்டம் ஆனைமங்கலம் செப்பேடுகளை தாயகம் கொண்டு வந்துள்ளதற்கு அப்பகுதி மக்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே உள்ள ஆனைமங்கலம் 1000 ஆண்டுகள் பழமையான கிராமம். சைவ சமயத்தினை சேர்ந்த சோழ பேரரசர் பௌத்த மதத்திற்கு கொலையளித்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் நிலவிய மத நிலநடுக்கத்திற்கு இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் சான்றுகள் ஆகும். ஆனைமங்கலம் செப்பேடுகள் 2 தொகுதிகளை கொண்டவை. முதல் தொகுதி 21 ஏடுகள் கொண்டது. இதனை வழங்கியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். 2ஆம் தொகுதி 3 ஏடுகள் கொண்டது. ராஜேந்திர சோழனின் பேரனான முதலாம் குலோத்துங்க அவர்களால் கிபி 1086 ஆம் ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 18ஆம் நூற்றாண்டில் டச்சு ஆட்சியின் போது டச் அதிகாரி புளோரன்சியஸ் கேம்பர் என்பவரால் இந்த 2 செப்பேட்டு தொகுதிகளும் நெதர்லாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. பல ஆண்டுகளாக மத்திய அரசு செப்பேடுகளை மீட்க வலியுறுத்தி வந்த நிலையில் சமீபத்தில் நெதர்லாந்து சென்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனைமங்கலம் செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்துள்ளமைக்கு கிராம மக்கள் வரலாற்றாளர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். காலை முதல் வரும் மே 14ஆம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை சார்ந்த வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை தேவைப்படும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உயர்கல்வி கட்டுப்பாட்டு அறை செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கும் காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேரில் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வஞ்சிநகரம் கிராமத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பது தொடர்பாக அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் அருகே தொரப்பாடியில் உள்ள சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலரங்கத்தில் சிறை அதிகாரிகளுக்கான 3 மாதங்கள் பயிற்சி நிறைவு விழா அதன் இயக்குநர் திரு பிரதீப் தலைமையில் இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் நூத்தப்பூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நாளை நடைபெறவுள்ளது. சென்னை திருவிக்கா நகர் மண்டலத்தில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு கட்டடப் பணிகள் சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகர ஆணையர் டாக்டர் சமீரன் கோடம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள இலவச ஒப்பனை அறையினை பார்வையிட்டு

ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா தஜகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:41. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் மதுர தென்றல் தரும் திரை இசை கானங்கள்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 6:55.
2: கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.

0: தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்திகள்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் செல்வராஜ்.
2: பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் 19ஆம் தேதி ஓய்வூதியர் குறுதி நாள் கூட்டம் நடைபெறுகின்றன. கருவூலம் மூலம் ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கை மனுவினை வரும் 11ஆம் தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஹெச் பிரிவில் நேரிலோ அஞ்சல் வழியாகவோ வழங்கலாம். மேலும் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் ஓய்வூதியர் குறுதி நாள் கூட்டத்தில் ஓய்வூதியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் சரண்யா ஹரி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டி தாலுகா நூத்தபூர் கிராமத்தில் நாளை 10ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறுகின்றன. இதற்காக பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறுமணி தற்போது நடைபெற்று வருகிறது. உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உளமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானிய தொகை 50,000 வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் பள்ளிவாசல் பணியாற்றும் ஃபேஸ் இமாக்கள், ஆலிமாக்கள், அரபி ஆசிரியர்கள் உள்ளிட்ட உளமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் பெரம்பலூர் அரசு இசைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கை நடைபெற்று வருகின்றன. இதில் குரல் இசை, நாதசுரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின் மற்றும் மிருதங்கம் ஆகிய பிரிவுகளில் 3 ஆண்டுகள் சான்றிதழ் பயிற்சி அளிக்கப்படுகின்றன. இப்பள்ளியில் 13 வயது முதல் 25 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம். பெரம்பலூர் மாவட்டத்தில் நீர்வள ஆதாரத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி, குளம், குட்டை மற்றும் ஊரணிகள் ஆகியவற்றில் விவசாயிகள், மண்பாண்டம் செய்வோர் மற்றும் சொந்த வீட்டு பயன்பாட்டிற்கு வண்டல் மண், களிமண் ஆகியவை தேவைப்படுவோர் கட்டணமின்றி எடுத்து செல்ல அதற்கான இணையத்தில் விண்ணப்பித்து புதிய அனுமதி பெற்று எடுத்து செல்லும் என மாவட்ட ஆட்சியர் சரண்யா ஹரி தெரிவித்துள்ளார். கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் கால்நடை உரிமையாளர் வளர்க்கும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது குறியன் பதிவு செய்து அதன் முழு விவரத்தினை மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், சின்னையூறு சதவிகிதம், கன்று ஈண்ட விவரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம், பருவத்துக்கேற்ப மேற்கொள்ளப்படும் கோமாரி நோய், தோல் கழலை நோய், அடைப்பா நோய் ஆகியவற்றுக்கான தரவுகள் சேகரிக்கப்பட்டு கால்நடை பராமரிப்புத்துறையின் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தின் மூலம் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட உள்ளது. மாற்றுத்திறனாளி நலனுக்காக மாநில அளவில் சிறப்பாக பணிபுரிந்தவர்கள், நிறுவனங்கள், மருத்துவர்கள், அதிகம் வேலை வழங்கிய தனியார் நிறுவனங்கள், அதிக அளவில் கடன் வழங்கிய மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, சிறந்த சமூக பணியாளர் ஆகியோருக்கு சுதந்திர தின விழாவில் முதல்வரால் தங்கப்பதக்கம், ரொக்கப்பரிசு, சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. எனவே பெரம்பலூர் மாவட்டத்தில் தகுதியுள்ளவர்கள் அதற்கான இணையதளத்தில் தங்களது விவரங்களை பதிவு செய்து வரும் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டத்துக்குட்பட்ட பகுதிகளில் அதிக அளவில் விபத்துகள் ஏற்பட்டுள்ள மற்றும் ஏற்பட வாய்ப்புள்ள கருதப்படும் இடங்களை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரண்யா ஹரி நேரில் பார்வையிட்டு அந்தந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்ற பணிகள் தொடர்பாக ஆய்வு செய்தார். பின்னர் அந்த இடங்களில் எச்சரிக்கை, பிரதிபலிப்பு குறியீட்டு பலகைகள், சாலை மார்க்கிங், வேக கட்டுப்பாட்டு வசதி, உயர்கோபுர மின்விளக்கு, தடுப்பு கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திட வேண்டும் எனவும், சாலையை கடப்போர், வாகன ஓட்டிகள் பாதுகாப்புக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திட வேண்டும் என நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்து காவல்துறையினருக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் துறையின் சார்பில் வாங்க கற்றுக்கொள்ளும் என்ற திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் இயங்கும் பெரம்பலூர், வேப்பந்தட்டை, வேப்பூர் ஆகிய பகுதியில் உள்ள தீயணைப்பு நிலையங்களில் கடந்த 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் பொதுமக்களுக்கு தீ தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இதன்படி வீட்டு பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர் நலனை பாதுகாக்கும் வகையில் அவர்களை நலவாரியத்தில் புதிதாக உறுப்பினர்கள் சேர்த்திடும் பொருட்டு அதற்கான சிறப்பு முகாம் வரும் 11ஆம் தேதி பெரம்பலூர் ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலகத்தில் உள்ள தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்தில் நடைபெறுகிறது. முகாமிற்கு தங்களின் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி புத்தகம், வயதிற்கான சான்று மற்றும் போட்டோ ஆகியவற்றுடன் உறுப்பினர்கள் நேரில் வந்து பதிவு செய்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற்று பயன்பெறலாம் என

0: பெரம்பலூர் தொழிலாளர் உதவி ஆணையர் மூர்த்தி தெரிவித்துள்ளார்.
1: பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் செல்வராஜ். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருடன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குவைத் இளவரசர் ஷேக் மிசால் அல் அகமதுடன் தொலைபேசி வாயிலாக உரையாற்றிய அவர் மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிரதமர் இது அந்நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான செயல் என கூறியிருக்கிறார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குவைத் நாட்டில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்புக்கு அந்நாட்டு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். லெபனான், ஈரான், காசா பகுதிகளில் உடனடியாக போர் நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் வணிக கப்பல்கள் பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்காசிய பிரச்சினைக்கு ராணுவ நடவடிக்கை மூலம் தீர்வு காண முடியாது என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். 26 மாநிலங்கள் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர் கர்நாடகா, தெலங்கானா, ஜார்க்கண்ட், மிசோரம் மாநிலங்கள் விரைவில் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யும் என்றும் கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் ராணுவ நிலத்தில் சூரிய மின்சார திட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல் முறையாக ராணுவ நிலத்தில் பெரிய அளவிலான சூரிய மின் திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி, நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய அனல் மின் கழகத்துடன் இணைந்து ராணுவ நிலங்களில் சூரிய மின் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பட

0: இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அரசு மின்னணு வணிக தளம் மூலம் மேற்கொள்ளப்படும் பொதுத்துறை கொள்முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைமை செயல் அதிகாரி திரு மிகிர்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் பயனடையும் வகையில் வெளிப்படை தன்மையுடன் நிர்வாகம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மின்னணு வணிகத்தளத்தை பயன்படுத்தும் சிறு குறு நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 12 லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதில் மகளிர் தொழில் முனைவோர் எண்ணிக்கை 2,16,000 உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு மின்னணு வணிகத்தளம் மூலம் கொள்முதல் 93,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2016 ஆகஸ்ட் 9 தொடங்கப்பட்ட அரசு மின்னணு வணிகத்தளம் மூலம் பொதுத்துறை நிறுவனங்களின் கொள்முதல் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் திறம்பட மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு மிகிர்குமார் தெரிவித்தார். விவசாயிகள் தங்களது வேளாண் விளைபொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யும் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்யவும், எவ்வித இடைத்தரகர்கள் இன்றி விற்பனை செய்து லாபம் ஈட்டவும் இத்திட்டம் பெரிதும் பயனளிப்பதாக வேளாண் வணிக துணை இயக்குநர் திருமதி மெர்சி ஜெயராணி தெரிவிக்கிறார்.
2: மதுரை விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 2020 முதல் மட்டையோடு கூடிய தேங்காய் மறைமுக ஏலம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது அது ஈனாம் திட்டத்தில் இணைக்கப்பட்டு அதன் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஈனாம் திட்டத்தினுடைய 2.0 வெர்ஷன் வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்த விழிப்புணர்வு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய நோக்கத்திலும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ஈனாம் திட்டத்தின் மூலமாக வெளிப்படை தன்மையோடு விவசாயிகளுக்கு எந்த விதமான இடைத்தரகருடைய பிரச்சனையின்றி சரியான எடை மற்றும் நல்ல விலைக்கு விளைபொருள்கள் விற்பதற்கு ஏதுவாக உள்ள காரியங்கள் விலக்கி கூறப்பட்டது.
1: மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் தங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர்.
3: என் பேர் பாரதிராஜா, நான் மணியஞ்சி கிராமத்திலிருந்து வரேன். நான் வந்து தென்னை விவசாயத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன். தேங்காயெல்லாம் வாடிப்பட்டி வேளாண்மை விற்பனை கூடத்திலிருந்து பதிவு செஞ்சு போட்டுருக்கேன். இதில் வந்து எந்த ஒரு தரகர் கமிஷன் இல்லாமல் எனது பேங்க் அக்கௌண்ட்ல வந்து 48 மணி நேரத்தில் ஏறிது. ஈனாம் திட்டத்தில் இதை போறதுனால எனக்கு நல்லா பெருமையா இருக்கு.
4: வாடிப்பட்டியில இருக்க ஒழுங்குமுறை தேங்காய் விற்பனை கூடத்துல வந்து நாங்கள் காய் போட்டிருக்கோம். காய் நல்ல ஏலத்துக்கு வந்திருக்கு. நாங்கள் வெளியே கொடுத்தா வந்து தரகு ரேட்டு வாசி காயெல்லாம் போகாம இங்க வந்து கொடுக்கறது எங்களுக்கு நல்ல லாபமா இருக்கு. போட்டதுல இருந்து 48 மணி நேரத்தில் வந்து எங்களுக்கு பேங்க்ல வர வச்சிருக்காங்க. அதனால எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்.
1: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பொருளாதார அரசியல் பிரச்சினைகளை எழுப்பி ஒருங்கிணைந்த அவாமி குழு நடத்திய போராட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். ராவல்கோட், முசாராபாத் உள்ளிட்ட இடங்களில் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கானோர் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி சாலைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலுக்கு பிரிட்டன் உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-13 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆர்டன் குவான்லி ஸ்டான்லி ஜிங் இணையை வென்றது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்ட

0: சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை. மதிய அலை 236.4 மீட்டர், 1269 கிலோ ஹெர்ட்ஸ். நேரம் இரவு 7:25 நிமிடம். தொடர்வது பண்ணை செய்தி.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் காய்கறி பயிர்களில் கீரைகளின் மகத்துவம் குறித்து மதுரை சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மையர் டாக்டர் எஸ் காஞ்சனா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: தக்காளியில வந்து பல உணவுகள் தயாரிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளிய வந்து நம்ம வந்து பொடியா தயாரிக்கலாம், அந்த பொடியிலையும் விதமா தயாரிக்கலாம், தோலோட பொடி தயாரிக்கலாம், வெறும் வந்து நம்ம தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி தக்காளியை அப்படியே வந்து காய வச்சு வைக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி சாஸ் சொல்றது கடையில் வைக்கிற தொழில் மாதிரியும் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து அந்த சதையை மட்டும் எடுத்து அதுக்கு பேர் பியூரிம்பாங்க, அதில் பேஸ்டும்போம், அந்த மாதிரி பேஸ்டாகவும் தயாரிக்கலாம். அடுத்து அதை வந்து டின்ல அடைச்சு கூட தயாரிக்கலாம். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும், 1 வருஷம் இருக்கணும் தக்காளி அப்படின்னா டின்ல பண்ணலாம். இப்ப அடுத்து ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு, ரிட்டார்ட் ப்ராசஸிங், அதுல வச்சு நீங்க வந்து தக்காளி பேஸ்டோ முழுசா தக்காளியவோ அந்த மாதிரி வந்து பல விதத்துல நம்ம வந்து தயாரிக்கலாம். ஜாம் வந்து தயாரிக்கிறது வந்து தக்காளியில செய்யலாம், ஆனா அதுல பெக்டின் ரசாயனம் இல்லை, அந்த ரசாயனம் சேர்த்தா தக்காளியில அதுவும் தயாரிக்கலாம். இப்ப தக்காளியில பலதரப்பட்ட உணவுகள் தயாரிக்கலாம். அதுக்கு வேணுங்கிற வந்து ஒரே ஒரு இயந்திரம் என்னன்னா நம்மளுக்கு உலர்த்தி, மின் உலர்த்தி வேணும். கேனிங் பண்ணனா கேனிங்க்கு உண்டான எக்யூப்மெண்ட் வேணும். இது ரெண்டும் இருந்தா தக்காளியில நிறைய நம்ம சாதிக்கலாம். இப்ப விவசாயிகளுக்கு ஒரு பயிற்சி கூட கொடுத்தோம்னா அந்த இதை தொழிற்கூடம் அமைக்கும் போது அவங்க அதிகமாக அதை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 6 முதல் 8 வரை கெடாமல் வைப்பதற்குண்டான பயிற்சி நம்ம கொடுக்கலாம். அதுக்கு உண்டான என்ன தேவைகளும் நம்ம சொல்லலாம்.
4: நான் தக்காளி சமைக்கும் போது கூட அந்த சத்துக்கள் லாசாகிறதுக்கு சில வழிகளும் நம்ம சொல்லிட்டு வரோம்ல, அப்படி தக்காளி வழக்கமாக சமையல் பண்ணுறாங்க, ஆனால் அந்த சமைக்கும் முறையில் தவறான முறைகளில் அது சத்துக்கள் இல்லாதக்கு வாய்ப்பு இருக்கா?
3: கட்டாயம். இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நம்ம யாரும் வந்து அதை புளிஞ்சு சாறு எடுத்து போடுறது இல்லை, குழம்புல போட்டால் அது குழம்புல இருக்கு. லைக்கோபின் வந்து அதுக்குள்ளறையே தான் இருக்கும், ஒரு 10% 20% வெளியில போகும், மற்றபடி அது ஒன்றும் ஆகாது. அந்த ஆக்சிடேஷன் வெளியில வந்து இதோட கலக்கறதுனால போகுமே ஒழிய மற்றபடி அந்த தக்காளியில உள்ள லைக்கோபி நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் முன்ன காலத்துலாம் ஒரு இது என்னன்னா தக்காளியில இன்னொரு நல்லது என்னன்னா அதிக அளவில் பொட்டாசியமும் குறைந்த அளவில் சோடியமும் இருக்கும். இது யாருக்கு நல்லதுன்னா இருதய நோய் உள்ளவங்களுக்கு நல்லது.
4: ஆனால் இதில் கருத்து சொல்லுவாங்க இந்த சிறுநீர்கள் வந்து கூட தக்காளி அதிகமாக பண்ணுறவங்களுக்கு வருதுன்னு ஒரு கருத்து நிலவுது இல்லை?
3: அது உண்மை. நாட்டு தக்காளி முன்னாடி வந்து பெரும்பாலும் நம்மளுக்கு கிடைச்சது, இப்போ வர தக்காளியில் நீங்கள் விதையை பார்க்கறது ரொம்ப அரிது,
4: எல்லாமே
3: ஹைபிரிட் விட்டுறாங்க, அதைத்தான் இப்போ நம்ம உபயோகிக்கிறோம். அதனால என்னன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ வந்து அந்த தக்காளி விதையில இருக்கு, அதுலேயுமே வந்து ஆக்சலேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான கல் நீங்கள் சொன்ன மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம தக்காளி விதையை வந்து இப்போ விதை வந்து அதிகமில்லாத தக்காளி தான் வருது, இல்லை நம்மளுக்கு தேவைன்னா அதை ஒரு வடிகட்டிட்டு கூட நம்ம போடலாம். அந்த மாதிரி கிட்னி பேஷண்ட் எல்லாம் வீட்டில் இருந்தானா பெரும்பாலும் யாருக்கு அதனால வர்றதுக்கு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை, ஏன்னா வந்துட்டு விதைகள் கம்மியா இருக்கு இப்போ வர தக்காளியிலலாம்.
4: ஆனா பொதுவா தக்காளியை வந்து மற்ற காய்கறியோட சேர்ந்து சமைக்கிறாங்க, தனியாகவும் சில பேர்
3: சமைக்கிறாங்க.
4: ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளியே தான் வைப்பான் மலிவார நேரத்தில், அவங்க அது விலையை அதிகமாக கலந்து போடுவாங்க. ஆனால் அந்த தக்காளி மூலம் உணவு பொருள் தயார் பண்ணுறதில்ல, அதில் என்ன சிறப்பு?
3: தக்காளியில் வந்து நம்மளுக்கு அமிலம் நிறையா இருக்கு. நீங்கள் தக்காளி சேர்த்து பண்ணீங்கன்னா அதனுடைய சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா அதோட வந்து வாழ்நாளை கூட்டலாம். இப்போ வந்து ரசம் வைக்கிறோம், ரசத்தை வந்து 2 நாள் வைக்கிறாங்க, கேடாது. அதுக்கு காரணம் என்னென்னா தக்காளியில் உள்ள அந்த புளிப்புத்தன்மை, அதனால தான் அது வந்து ரொம்ப நாள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அந்த லைக்கோபெனுமே அதில் உள்ள லைக்கோபென் அந்த ஆரஞ்சு நிறத்தில் இருக்கிறதுனால அதுவுமே வந்து அதை வந்து பாதுகாக்குது. அதனால
4: என்ன
3: பாதுகாக்குது. இன்னொன்னு தக்காளி வந்து நம்ம வந்து சுவை கூட்டுறதுக்காக தான் போடுறோம், ஒரு புளிப்பு இருந்தா ஒரு சுவை இருக்கும். சோ இதுக்காக
4: சுவைக்காக கொடுக்கறோம், சத்துக்காக கொடுக்கறோம்,
3: ரெண்டுத்துமே உண்டு.
2: இதுவரை இன்றைய பண்ணை செய்தியில் காய்கறி பயிர்களில் கீரைகளின் மகத்துவம் குறித்து மதுரை சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மையர் டாக்டர் எஸ் காஞ்சனா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இன்றைய

0: செய்தி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் இரவு 7:29:44. இது மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ், 236.4 மீட்டர். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இப்போது தொடரும்.
0: ஆகாஷ்வாணி மதுரை. மண்ணும் மணியும் இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் எலுமிச்சையை தாக்கக்கூடிய நோய்களும் அதன் மேலாண்மையும் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை பயிர் நோயியல் இணை பேராசிரியர் ஏ விஜயசாமுண்டீஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் விடைபெறும் முன் ஆகியவற்றை கேட்கலாம்.

0: இன்றைய மன்னமணியம் நிகழ்ச்சியில் முதலாவதாக நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை இப்பொழுது நாம் கேட்கலாம். எலுமிச்சையை தாக்கக்கூடிய நோய்களும் அதன் மேலாண்மையும் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை பயிர் நோயியல் இணை பேராசிரியர் ஏ விஜயசாமுண்டீஸ்வரி அவர்கள் தரும் தகவல்களின் நிறைவு பகுதியை கேட்கலாம்.
1: நம்ம பார்க்க போற அடுத்த நோய் வந்து பச்சையாதல் நோய், அதாவது இங்கிலீஷில் வந்து ஆங்கிலத்தில் க்ரீனிங்னு சொல்லக்கூடிய இந்த நோய். இது வந்து ஃபைட்டோபிளாஸ்மா அப்படின்ற ஒரு நுண்ணுயிரியால், இதுவும் ஒரு வகையான பாக்டீரியா தான், பாக்டீரியாவோட சிறிய அளவை கொண்டது. இதுவும் ஒரு வகையான பாக்டீரியா, ஆனால் நம்ம வந்து அதை ஃபைட்டோபிளாஸ்மான்னு சொல்கிறோம். இந்த ஃபைட்டோபிளாஸ்மாவால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் வந்து பச்சையாதல். இது ஒரு தடவை வந்து எலுமிச்சை பயிரை தாக்குச்சுன்னா அது அந்த வாழ்நாள் முழுதுமே அந்த நோய் வந்து அந்த பயிரில் இருக்கும். தட்பவெப்ப சூழல் ஏற்ப அதோட அறிகுறிகள் வேறுபடுமே தவிர, இந்த நோய் வந்து ஒரு தடவை தாக்குனா அதோட ஆயுள் முழுதும் வந்துட்டு இந்த நுண்ணுயிரி அந்த பயிரில் இருக்கும். இதோட அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து துத்தநாகம் குறைபாடு எப்படி இருக்குமோ அதே போல வந்து இந்த அறிகுறிகளும் வந்து தென்படும். ஆனால் வந்து துத்தநாகம் குறைபாடுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துத்தநாகம் எங்கெங்கே குறையா இருக்குதோ அங்கே மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த துத்தநாகம் குறைபாடு தென்படும். ஆனால் இந்த நோய் வந்து ஒரு தடவை ஒரு பயிரில் ஏற்பட்டுருச்சுன்னா அப்புறம் அந்த பரவி பரவி அப்படியே வந்து எல்லா செடியிலையும் உங்களுக்கு வந்து இந்த நோய் வந்து ஏற்பட்டுரும். இந்த நோய் வந்து இலைகளை சாதாரணமாக இருக்கும், பட் நோய் தீவிரம் அடையும் போது இந்த இலைகள் வந்து நிமிர்ந்து நிற்கும். அப்புறம் வந்து அதோட தன்மைன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இருக்கிற ஒரு இலை வந்து தோல் மாதிரி தோல் போன்ற மாற்றத்தை அடைந்து அதில் இருக்கிற அந்த நரம்புகள் தடித்தும் காணப்படும். அதனால் வந்து மற்ற இலைகளை விட பார்க்கும் பொழுதே அது வந்து வித்தியாசப்படுத்திடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இலைகள் வந்து கரும் பச்சை நிற வட்ட வடிவ திட்டுக்களும் வந்துட்டு அந்த இலைகளில் இருக்கும். அதாவது அந்த திட்டுக்கள் வந்து ஒரு மங்கிய பச்சையும் கரும் பச்சை நிறத்தில் திட்டுக்களும் வந்து கலந்து அந்த இலைகளில் வந்து ஆரம்ப கட்டத்தில் தான் இந்த அறிகுறி தென்படும். தீவிரம் அடையும் போது அந்த துத்தநாகம் குறைபாடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் வந்துட்டு உங்களுக்கு இந்த நோயோட அறிகுறியும் வந்து தென்படும். இது வந்து இலைகளில் ஏற்படுற அறிகுறி. அடுத்ததாக வந்து இதில் பழங்களில் ஏற்படுற அறிகுறி ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பழங்கள் வந்து சூரிய வெளிச்சத்துக்கு எந்த பகுதி படுதோ அந்த பகுதி வந்து உங்களுக்கு மஞ்சளா தெரியும். ஆனா சூரிய வெளிச்சம் படாத பகுதி வந்து பச்சையாவே இருக்கும். அதனாலதான் இது பச்சையாதல் அப்படின்ற ஒரு பேரும் இதுக்கு வருது. இந்த காய்கள் வந்து ஒரு பக்கமா வந்துட்டு சிறுத்தும் மறுபக்கம் வந்து பெருசாகவும் வந்து இந்த பாதிக்கப்பட்ட காய்கள் இந்த தோற்றத்தை கொடுக்கும். இப்போ அதை வந்து வெட்டி பார்த்தோம்னா உள்ள விதைகளும் வந்து சூம்பி அது வந்து விதை போட்டால் வந்து முளைப்பு திறன் கம்மியாகும். அதுக்கப்புறம் சாரும் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். இதுதான் வந்து இதோட அறிகுறிகள். ஃபைட்டோபிளாஸ்மா வந்து மெல்ல மெல்ல ஒரு செடியோட வீரியத்தை குறைச்சிக்கிட்டே வந்துடும். இப்போ ஒரு மரம் வந்து 20 வருஷம் 25 வருஷத்துக்கு உள்ள மரத்தை வந்துட்டு 10 வருஷத்தில் வந்து அது மடியை செஞ்சிடும். இது மட்டும் இல்லாமல் பச்சையாதல் நோய் இருக்கும்போது மற்ற நோய்கள், அதாவது நான் பிசின் வடிதல் சொன்னேன், பாக்டீரியா நோய், இதெல்லாம் வந்து எளிதில் வந்து அந்த மரத்தை வந்து தாக்கக்கூடிய தன்மைக்கு கொண்டு வந்துடும். இந்த நோயை பரப்புறது வந்து சில்லிட் நாய்

பூச்சி இதுதான் இதோட காரணி. ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு நுண்ணுயிர் சென்றடைவதற்கு இந்த சிலிட்னாவை பூச்சி தான் வந்து பரப்புது. இப்போது இது மேலாண்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாதிக்கப்பட்ட மரங்களை ஒரு மரத்தில் ரெண்டு மரத்தில் வரும்போதே அதை வந்து கண்டறிஞ்சு அகற்றி அழிச்சிடணும். சாதாரணமாக நினச்சோம்னா வயல் முழுவதுமே நோய் வந்து பரவிடும். நோய் தாக்காத மரங்களில் இருந்து தேர்வு செய்து எலுமிச்சை ஒட்டுகளை தயாரிக்க வேணும். நம்ம தோட்டக்கலை கல்லூரி டிஎன்ஏயோட தோட்டக்கலை கல்லூரியில் வந்து நாம் விதை மூலமாக தான் நாம் நாற்றுக்களை வந்து உற்பத்தி செய்கிறோம். அதனால் விதை மூலமாக இருக்கிற நாற்றுகளில் வந்து நோய் இருக்கிறதில்ல. அதுக்கப்புறம் வயலில் போய் அது பரவி இருக்கிறது அது வேற. நாற்றுகளில் வந்து நோய் இருக்கக்கூடாது, அதாவது நோய் தாக்குதல் நாற்றுகள்லேயே ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் வந்து வயல்லையும் வந்து அது பரவுறது ரொம்ப சுலபமாக பரவிடும். இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பூச்சியை தான் கட்டுப்படுத்த முடியும். நோயை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினம், அந்த நோய் கிருமியை. அதனால் இந்த பரப்புற பூச்சியை அந்த காரணியை கட்டுப்படுத்துறதுக்கு தயாமைதாக்சாம் வந்து 5 கிராம் 10 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்துக்கலாம். இல்லாட்டி இமிடாக்ளோப்ரிட் வந்து 5 கிராம் 10 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம வந்து தெளித்து மரம் முழுவதுமாக தெளித்து பூச்சியை கட்டுப்படுத்தலாம். அதுக்கப்புறம் வேப்பங்கொட்டை சாறு 5% வந்து பயன்படுத்தியும் அங்க வேளாண்மையிலலாம் இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வேப்பங்கொட்டை சாறு வேப்பெண்ணெய் 3% இந்த மாதிரி இதை வந்து பயன்படுத்தலாம்.

0: மீண்டும் இணைகிறோம் நேயர்களே. மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் நாம் இன்று எலுமிச்சையை தாக்கக்கூடிய நோய்களும் அதன் மேலாண்மையும் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை பயிர் நோயியல் இணை பேராசிரியர் ஏ விஜயசாமுண்டீஸ்வரி அவர்கள் தரும் தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: அடுத்த நோய் வந்து நச்சுயிரியால வரக்கூடிய ட்ரிட்ரிசா நோய். இந்த ட்ரிட்ரிசா நோய் வந்துட்டு பாதிக்கப்பட்ட மரங்களில் இலைகள், முன்னாடி இந்த ஃபைட்டோபிளாஸ்மா மாதிரி தான் இதுவுமே சத்து பற்றாக்குறை உள்ள மரங்கள் போலவே வந்து தோற்றம் அளிக்கும். அதில் அந்த இலைகள் பார்த்தீங்கன்னா மொசைக்குன்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எல்லா நிறமும் கலந்து பழுப்பு, மஞ்சள், பச்சை நிறம் வந்து மங்குன பச்சை, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கலரில் இருக்கிறதுனால தான் அதுக்கு மொசைக்குன்ட்டு பேரு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த இலைகள் வந்து தோற்றம் அளிக்கும். ஆனால் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி இதில் என்னன்னா, இந்த இலைகளில் வந்து அந்த நரம்புகளில் ஃப்ளெக்கிங்னு சொல்லுவாங்க, வெண்ணிற திட்டுக்கள் இந்த நரம்புல வந்து தென்படும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இலைகளோட அறிகுறி. இலைகளில் வெண்ணிற திட்டுக்கள் வந்து ஒன்று ரெண்டு இருந்தால் அது வந்து ரொம்ப சேதாரத்தை உண்டு பண்ணாது. ஆனால் அந்த இலைகளில் எண்ணிக்கையில் அதிகமாக அந்த திட்டுக்கள் இருந்தால் வந்து ஒரே வருஷத்தில் அந்த மரம் அழியக்கூடிய அளவுக்கு அந்த நோயோட தீவிரம் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த பட்டையை உரிச்சு பார்த்தோம்னா தண்டு பகுதியில் குழி குழியாக வந்து சிறு சிறு குழிகளாக வந்து தென்படும். இந்த நோய் வந்து பாதித்த மரங்களில் வந்து பழங்கள் வந்து ரொம்ப சிறுத்து காணப்படும். திடீர்னு அந்த மரம் வந்து நிறைய காய்ச்சி உடனே வந்து அது மடிஞ்சிரும். அதுதான் இந்த நோயோட அறிகுறி. இந்த நோயை வந்து பரப்புறது ஒரு அஸ்வினி.

0: கருப்பசுவினி தான் வந்து இது பரவுறதுக்கு காரணமாக உள்ளது. இதோட மேலாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட மரங்களை ஃபைட்டோபிளாஸ்மாவுக்கு சொன்ன மாதிரி உடனே கண்டறிந்து இதை வந்து அகற்றிடணும், எரிச்சிடணும். இதில் வந்து நம்ம பண்ணணுமா பண்ண வேண்டாமான்னாலாம் நம்ம யோசிக்கவே கூடாது, இதை கண்டிப்பாக வந்து எரிச்சிடணும். நோய் தாக்காத மரங்களை தேர்வு செய்து அதில் தயாரித்த ஒட்டுச்செடிகளை பயன்படுத்தணும். முன்ன நான் சொன்ன மாதிரி விதைகள் மூலமாக வந்து இந்த நோய் பரவுவதில்லை, அதனால் விதைகள் மூலமாக உற்பத்தி செய்த நாற்றுகளை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். அப்புறம் இந்த பூச்சி தான் வந்து பரவுறதுக்கு காரணியாக இருக்கிறனால அசுவினியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு எல்லோ ஸ்டிக்கி ட்ராப், மஞ்சள் ட்ராப் வந்து நம்ம ஏக்கருக்கு 10 அப்படின்ற விகிதத்தில் நம்ம வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதை பூச்சி கொல்லிகள் எதை என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இமிடாக்ளோப்ரைட் வந்து 5 ml 10 L தண்ணியில் கலந்து நம்ம வந்து தெளிக்கணும். இது மட்டும் இல்லாமல் மீன் எண்ணெய், இந்த மீன் எண்ணெயை வந்துட்டு 25 g 1 L தண்ணியில் கலந்தும் நம்ம வந்து தெளித்து இந்த அஸ்வினியை கட்டுப்படுத்தலாம். நச்சுயிரி நோயை வந்து கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து கொரோனாவால் வந்து நம்ம அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கோம், அதனால் அதுவும் ஒரு நச்சுயிரி. ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு நச்சுயிரி, வந்துருச்சுன்னா ஒரு மரத்தில் வந்துருச்சுன்னா அது ஆயுள் காலம் முழுவதுமாக அந்த மரத்தில் வந்து தங்கிடும். அதனால் வந்து இதில் வீரியம் தான் வந்து வேறுபடும். சில மரங்களில் வந்து அதிக வீரியம் இல்லாத நச்சுயிரியாக இருக்கும், அப்போ வந்து அந்த மரம் வந்து ஓரளவுக்கு காய்ப்புக்கு இருக்கும், பொருளாதார சேதாரம் இல்லாமல் வந்து காய்ச்சிரும். ஆனால் வந்து அந்த நச்சுயிரி தீவிரமான ஒரு வீரிய நச்சுயிரியாக இருந்தால் வந்து ஒரு வருஷத்துலேயே அந்த மரம் வந்து மடிஞ்சிரும். இதெல்லாம் வந்து எலுமிச்சியை அதிக அளவில் பொருளாதார சேதாரம் பண்ணக்கூடிய நோய்களை பற்றி பார்த்தோம். சில நோய்கள் இப்போ தட்பவெப்பம் மாற்றத்தினால சில நோய்கள், அதாவது சூட்டி மோல் அப்படின்ற கூடிய கரும்படலை நோய், இந்த கரும்படலை நோயும் வந்துட்டு எலுமிச்சை இலைகளில் இப்போ அதிகமாக வந்து நான் சுற்றாய்வு மேற்கொள்ளும் போது இந்த கரும்படலை நோயும் வந்து அதிக அளவில் வந்து இப்போ தென்படுது. இந்த கரும்படலை நோய் வந்துட்டு இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெக்ஸகோனோசோல் இல்லை வெட்டபிள் சல்ஃபர், அதாவது நனையும் கந்தகம், இதை வந்துட்டு பயன்படுத்தி நம்ம இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். இந்த இது வந்து பூசண கொல்லிகளால் வந்து கட்டுப்படுத்துறது. இது மட்டுமல்லாமல் மைதா வந்து 5%, இந்த மைதாவை வந்து கலந்து நம்ம வந்து தெளித்தோம்னா, 5% மைதாவை வந்து நம்ம தெளித்தோம்னா கரும்படலை நோய் இலைகள் மேல் பரப்பில் மட்டும்தான் தங்கியிருக்கும், ஊடுருவி உள்ள திசுக்களுக்குள்ளே போகாது. அதனால் இந்த மைதாவை தெளிக்கும் போது அந்த மைதா காய்ந்து விழுகும் போது இந்த பூசணத்தையும் அதோட சேர்த்து எடுத்துரும். 5% மைதாவால் கட்டுப்படுத்த முடியும். இதெல்லாம் எலுமிச்சையில் வரக்கூடிய நோய்கள், முக்கியமான நோய்களை வந்து நம்ம பார்த்தோம். இந்த நோய்களை கண்டறிந்து இதை கட்டுப்படுத்தி விவசாயிகள் நல்ல லாபம் எடுக்கணும் அப்படின்ட்டு வாழ்த்துகிறேன். நன்றி.
1: இதுவரை எலுமிச்சையை தாக்கக்கூடிய நோய்களும் அதன் மேலாண்மையும் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை பயிர் நோயியல் இணை பேராசிரியர் ஏ விஜயசாமுண்டீஸ்வரி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இனி கேட்கலாம் வேளாண் தகவல். இப்பொழுது வேளாண் தகவல் கேட்கலாம். கேழ்வரகின் நன்மைகள். தமிழகத்தின் பாரம்பரிய உணவான கேழ்வரகு வெயில் காலத்தில் உடல் வெப்பத்தால் ஏற்படும் சோர்வை தடுத்து உடலை உடனடியாக குளிர்ச்சியடைய செய்கிறது. மற்ற தானியங்களை விட ராகியில் கால்சியம் சத்து 10 times அதிகம். மெதுவாக செரிமானமாவதால் பசி எடுப்பதை குறைத்து உடல் எடையை கட்டுப்படுத்துகிறது. இந்தியாவில் தமிழ்நாடும் கர்நாடகாவும் கேழ்வரகு சாகுபடி செய்யும் முதன்மை மாநிலங்களாக உள்ளன. ஆடிப்பட்டங்கள் சாகுபடிக்கு ஏற்றது. மானாவரிக்கு ஆடிப்பட்டம் சிறந்தது. நீர் வசதியை பொறுத்து ஆண்டு முழுவதும் பயிரிடலாம். செம்மண் வண்டல் மண் நிலங்களில் சிறப்பாக வளரும். இதன் பயிர்காலம் 95 to 120 days. கேழ்வரகு சாகுபடி செய்வதற்கு முன் நிலத்தை புழுதிபட 3 times உழுது களைகள் இல்லாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். நிலத்தில் தண்ணீர் தேங்கக்கூடாது. ஏக்கருக்கு 12.5 tons தொழு உரம் இட வேண்டும். ஹெக்டேருக்கு 15 to 20 kg விதைகள் தேவைப்படும். 1 kg விதைக்கு 2 g திராம் அல்லது கார்பன்டசிம் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 1 hectareக்கு தேவையான விதைகளை 1% பொட்டாசியம் குளோரைட் ரசாயனத்தில் 6 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். அதை எடுத்து 5 மணி நேரம் நிழலில் உலர்த்தி விதைக்க வேண்டும். இந்த இருமுறைகளின் மூலம் பயிர் வறட்சியை தாங்கி வளர்ந்து மகசூல் அதிகம் தரும். விதைத்தவுடன் ஒருமுறை, மூன்றாம் நாள் பூக்கும் பருவம், பால் பிடிக்கும் பருவம் என நிலத்தின் தன்மைக்கேற்ப 8 முதல் 10 நாட்களுக்கு ஒருமுறை நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். மானாவாரி சாகுபடியில் மண் ஈரம் காக்க சால் மற்றும் பார் அமைத்தல், சம உயர வரப்பு போன்ற நுட்பங்களை கடைபிடிக்கலாம். குறைந்த தண்ணீர் தேவைப்படும் பயிர் என்றாலும்

கதிர்விடும் பருவத்தில் போதுமான அளவு நீர்ப்பாசனம் செய்வது மிகவும் நல்லது. இது மகசூலையும் அதிகரிக்கும். ஒரு ஹெக்டேர் நிலத்தில் 12 டன் மட்கிய தொழு உரத்தை கடைசி உழவின் போது பரப்பி பின்னர் உழ வேண்டும். மண் பரிசோதனை செய்து அதற்கேற்ப உரமிட வேண்டும். விதைத்த அல்லது நட்ட 18ஆம் நாள் ஒரு களையும், 45ஆம் நாள் மற்றொரு களையும் எடுக்க வேண்டும். அல்லது ஒரு ஹெக்டேருக்கு 2 லிட்டர் பியூட்டாக்ளோர் களைக்கொல்லியை 500 லிட்டர் தண்ணீருடன் கலந்து நாற்று நட்ட 3ஆம் நாள் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். பருவ மாற்றத்திற்கேற்ப கேழ்வரகை பூச்சிகள் தாக்கலாம். வெட்டுப்புழுக்களை கட்டுப்படுத்த மாலத்தியான் 200 மில்லி தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். தண்டு தொலைப்பான்களை கட்டுப்படுத்த தூர்க்கட்டும் பூக்கும் பருவத்தில் இதை பயன்படுத்தலாம். வேர் அசுவினியை கட்டுப்படுத்த டைமித்தயோட் 0.03% கலவையை வேர் பகுதியில் ஊற்ற வேண்டும். குலை நோய் வந்தால் கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டேருக்கு 500 கிராம் கார்பன்டசிம் மருந்தனை நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். பயிர்கள் முற்றிய பின் இருமுறையாவது அறுவடை செய்ய வேண்டும். சரியான முறையில் பராமரித்தால் ஏக்கருக்கு 2500 முதல் 4000 கிலோ வரை மகசூல் கிடைக்கும். இவ்வாறு வேளாண் தகவல் தெரிவிக்கின்றது. இதுவரை வேளாண் தகவல் கேட்டீர்கள்.

மீண்டும் இணைகிறோம் நேயர்களே, மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வேளாண் பழமொழி சிந்தனை. நீரும் நிலமும் இருந்தாலும் பருவம் பார்த்து பயிர் செய். நீரும் நிலமும் இருந்தாலும் பருவம் பார்த்து பயிர் செய். இதுவரை இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை கேட்டீர்கள். விடை பெறும் முன், வெயில் நேரங்களில் புழுக்கள் கூட்டம் கூட்டமாக துவரை பயிரின் மேல் வந்து இருக்கும். அவற்றை எளிதில் சேகரித்து அழிக்கலாம். இத்துடன் இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மதியலை 1269 கிலோ

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது இரவு 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் குமரன். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலனில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ் பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டுமென்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள்

பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனிமனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார். இத்திட்டத்திற்கு முதல்கட்டமாக 354 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் 2500 பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். பெண்களுக்கு நடைபெறும் குற்றங்களை தடுக்கும் வகையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக ட்ரோன் வாயிலாக கண்காணிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக திரு விஜய் கூறினார். முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும், தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்கள்

0: நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச லெவல் கிராசிங் விழிப்புணர்வு தினத்தையொட்டி தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் சார்பில் பல்லாவரம் தாம்பரம் இடையேயான லெவல் கிராசிங்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர்கள் திரு அன்கூர் சௌஹான், திரு செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புல்லாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:06, இது ஆகாஷ்வாணி மதுரை. மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல் தரும் திரை இசை கானங்கள்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: நேரம் 8:30.
1: அஷ்வானி மதுரை வானொலி நிலையம். இதுவரை நான் இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியை எம் சுமதி நடராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே. மூத்தோர் சொல்லும் முழு நெல்லியும் முதலில் கசக்கும் பிறகு இனிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரியவங்க ஒரு வார்த்தை நம்மளுக்கு வந்து சொல்றாங்க, ஒரு அறிவுரை சொல்றாங்க அப்படின்னா முதல்ல அதை ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா அதை ஏத்து பழகிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா அவங்களுடைய அனுபவம். உலகத்திலே பெரிய செல்வம் செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் சொல்லி வள்ளுவர் சொல்லுவாங்க. ஆனா அதையும் கடந்து இன்னொரு செல்வம் என்னன்னா அது அனுபவ செல்வம். எந்த ஒரு விஷயமும் நம்ம கேட்கறத விட அதை வந்து பட்டு அந்த அனுபவம் கிடைச்சாதான் அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு நல்லா தெரியும். அந்த வகையில நம்முடைய இதுவரை நான் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் மிகப்பெரிய அனுபவசாலிகள், பல்வேறு துறை சார்ந்த அனுபவசாலிகள் நம் நிலையத்துக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்மள மாதிரி இளைய தலைமுறையிற்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஷேர் பண்ணக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சி தான் இதுவரை நான். இந்த இதுவரை நான் நிகழ்ச்சியில இன்றைய சிறப்பு விருந்தினர் யாரு, அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் அதை சொல்றதுக்கு வந்து நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களை யாரும் சந்திச்சிடலாம். வணக்கம்மா.
3: வணக்கம்யா.
2: உங்களை பற்றிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
3: நிச்சயமாக. என்னுடைய பெயர் வந்து சுமதி நடராஜன். என்னுடைய முழு நேர பங்களிப்பு வந்து ஆசிரியர் பணியில தான் இருந்தேன். 1990 ஆசிரியராக சேர்ந்து 2019 வரைக்கும் என்னுடைய சர்வீஸ் முழுவதுமே மாணவர்களோடு கலந்து இருக்கிறதா இருந்துச்சு. நான் பிறந்தது வந்து சிவகங்கை மாவட்டம். 1961 பிறந்தேன். அதுக்கப்புறம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து மதுரைக்கு வந்து இப்போ 63 ஆகின்றது. இந்த 63 மதுரை தான் எனக்கு எல்லாமே இருக்கு. அப்ப வந்து மிக எளிமையானவங்க தான். அவங்க வந்து டிரைவரா இருந்து அவங்க ஆனா பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாவட்டத்தை விட்டு மதுரைக்கு வந்து இங்க எங்களை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அப்படின்னு. என்னோடு பிறந்தவங்க வந்து 2 ஒரு அண்ணா, எல்லாமே அவங்க எல்லாருமே நல்ல ஒரு நிலையில இருக்காங்க. அம்மாவுக்கு வந்து திருமணமாகி இன்னைக்கோடு 42 ஆகிறது. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தர் வந்து தூத்துக்குடியில லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்காரு, இன்னொரு தம்பி வந்து சென்னையில இருக்காரு. மூத்தவருடைய மனைவி வந்து இப்ப ஆஸ்திரேலியால வந்து PhD பண்றதுக்காக போயிருக்காங்க. என்னுடைய பேரனோடு நான் இப்ப இருந்துட்டு.
2: உங்களுடைய பள்ளி கால பருவம் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, உங்களுடைய கல்லூரி நாட்கள் அதை பத்தி சொல்லுங்கம்மா.
3: சிவகங்கை தான். ஆனா நான் 2-3 இங்க வந்ததுனால என்னுடைய ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டியில படிச்சது எல்லாமே மதுரை தான்.
2: மதுரை தானா?
3: மதுரை தான்.
2: எங்க மதுரையில எங்க படிச்சீங்க?
3: மதுரையில வந்து கார்பரேஷன் ஸ்கூல், ஆதிமூலம் பிள்ளை அக்ரஹாரம்னு சிம்மக்கல் அந்த சைட்ல இருக்கு. அங்கதான் நான் 8th வரைக்கும் அங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோரிப்பாளையத்துல ஒரு ஸ்கூல். என்னுடைய காலேஜ் இது வந்து மீனாட்சி காலேஜ்ல தான் BA வந்து ஜியோகிராபி மேஜர் எடுத்து படிச்சேன். எனக்கு விருப்பப்பட்டு அந்த மேஜர் எடுத்து படிச்சேன். அதுக்கப்புறம் வந்து MSc MPhil வந்து யூனிவர்சிட்டியில பண்ணினேன். கல்யாணத்துக்கு அப்புறம் BEd பண்ணிட்டு ஆசிரியர் பணிக்கு வந்திருக்கேன். 1990 வந்து கோரிப்பாளையத்துல கிரௌன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒன்று இருக்கு, அங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டு 2005 வரைக்கும் அங்கே டீச்சராக இருந்துட்டு 2005 வரைக்கும் 1 மட்டும் பிரின்சிபலாக இருந்தேன். அங்கேருந்து திருப்பி வேலம்மாலுக்கு போய் வேலம்மாலில் வந்து மிடில் ஸ்கூல் பிரின்சிபலாக, அதாவது அங்கே HM பிரின்சிபல் அப்படி சொல்லுவாங்க, அங்கே இருந்தேன். இதில் அதுக்கப்புறம் திருப்பி 2010 தான் எனக்கு கவர்மெண்ட் போஸ்ட். கவர்மெண்ட் போஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப சர்வீஸ் கம்மி தான், 9 தான். ஆனா பிள்ளைங்களோட இருந்த அனுபவங்கள் எல்லா துறையிலையும், அதாவது ரொம்ப ஏழ்மையான குழந்தைங்களோடு இருந்திருக்கேன், ரொம்ப வசதியான குழந்தைங்களோடு பழகி வந்திருக்கேன்.
2: உங்களுடைய திருமண வாழ்க்கை அதை பத்தி சொல்லுங்க.
3: 1985 May 29 என்னுடைய திருமணம் நடந்த நாள். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முதல் நாள் வரைக்கும் எனக்கு MPhil எக்ஸாம் இருந்துச்சு. May 28 வரைக்கும் எக்ஸாம் எழுதிட்டு மறுநாள் எனக்கு கல்யாணம். அதனால எனக்கு இந்த கல்யாணம்ங்கிறது ஒரு எக்ஸைட்டா தெரியல. ஏன்னா பரீட்சை எக்ஸாம் முடிக்கணும், MPhil முடிக்கணும், PhD பண்ணணும், அந்த ஒரு எண்ணத்துல இருந்தோம். ஆனா மறுநாள் கல்யாணம். கல்யாணம் முடிச்சோடனே PhD பண்ண வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஆனா சென்னை கூட்டிட்டு போயிட்டாங்க.
2: ஓ, PhD பண்றேங்கிற வாக்குறுதி கொடுத்திருந்தாங்களா?
3: எனக்கு எங்க வீட்டுல சார் எனக்கு சொன்னாங்க உடனே PhD கட்டாயம் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் நான் ஓகே சொன்னேன் கல்யாணத்துக்குமே. ஆனா அப்புறம் PhD அது சரி, அந்த குடும்ப சூழ்நிலை, அவங்க வந்து சென்னையில வந்து பேங்க்ல வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால நாங்க சென்னைக்கு போயிட்டோம். சென்னைக்கு போயிட்டு 1985 எங்களுடைய கல்யாண வருஷம். 1988 தான் எனக்கு பையன் பெரிய.

0: மதுரையில கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதாவது சென்னை தெரியாத ஒரு ஊரு தான் நம்மளுக்கு. இப்ப வந்து எல்லா ஊரும் பெருசாயிடுச்சு, எல்லா ஊருக்கும் எல்லாம் ஈஸியா போச்சு. அப்ப வந்து சென்னையில கூட்டிட்டு போறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் பயம் தான். அங்க போய் வேலைக்கு ட்ரை பண்ணுவோம், ஆனா எனக்கு வந்து எய்ம் ஃபுல்லா வேலைக்கு போகணும், கல்யாணம் ஆனாலும் எய்ம் எல்லாம் வேலைக்கு போகணும்னு இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் ட்ரை பண்ணல, ஏன்னா அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு 1988 என்னுடைய பையன் பிறந்துச்சு. பிறந்த கரெக்ட் 90 நான் வேலைக்கு மெட்ரிகுலேஷன் தான். அது மெட்ரிகுலேஷன்ல சம்பளம் வந்து மாசம் 600
1: 90 காலகட்டத்தில்.
0: ஆமா, ஒரு நாளைக்கு அப்படி பாத்தீங்கன்னா 20 தான் எனக்கு. ஆனா அந்த 600 அது ஃபர்ஸ்ட் அந்த வேலையில போய் உட்காந்தோன்னு ரொம்ப சந்தோஷமா, அந்த சேர்ல உட்காந்தோன்னு நம்மளும் ஒரு சர்வீஸ்க்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஹானரரி போஸ்ட் மாதிரியே தான் நினைச்சேன். நான் வந்து ஜியாகிரபி மேஜர்னால இங்கிலீஷும் எடுக்கணும், ஜியாகிரபி எடுக்கணும், ஹிஸ்டரியும் எடுக்கணும். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது பிள்ளைங்களோடு இருக்கணும். அதனால எல்கேஜியை வந்து விரும்பி நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன், அது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும், அது குழந்தைங்களுக்கு எப்படி போகணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹையர் கிளாஸ் எல்லாமே ஹையர் செகண்டரி அப்படி வந்ததுனால அந்த போஸ்டிங் வந்து 2005 வரைக்கும் அங்கே அதே போஸ்டிங்ல தான் இருந்தோம். ஆனா சம்பளம் அதுக்கப்புறம் 4000 5000 வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரின்சிபலாவே அந்த ஸ்கூல்லே இருந்தேன்.
1: சரிங்கம்மா, இன்னொரு கேள்வி, எப்பவுமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போனாங்க அப்படின்னா குடும்பம் குழந்தைகள்னு ஒரு முக்கியமான ஒரு கட்டம் இருக்கு. எப்படி வந்து நீங்க குழந்தைகளை எப்படி வளர்க்கறதுக்கு நீ எப்படி கண்டிப்பா கஷ்டப்பட்டு இருப்பீங்க, எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு வந்தீங்க, அந்த அனுபவத்தை வந்து கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இது நல்ல ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்துல குழந்தைங்களுக்கு வந்து கிரஷ்ன்னு விட்டுறாங்க, யாராச்சும் ஒரு கேர்டேக்கர்னு விட்டுறாங்க. நான் 90 போகையில என்னுடைய பையன் 2.5 வயசு, அப்போ அவனை விட்டுட்டு போகும்பொழுது எனக்கு எங்க அம்மாவுடைய சப்போர்ட் நல்லா இருந்துச்சு, எங்க அண்ணனோட ஒய்ஃப் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, எங்க அக்கா பிள்ளைங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இது கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டோம். அடுத்து வந்து 10-11 வருஷம் கழிச்சு தான் எனக்கு ரெண்டாவது பையன் பிறக்கிறான். 11 வருஷம் கழிச்சு பிறக்கும் பொழுதுதான் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், ஏன்னா குழந்தைய விட்டுட்டும் போறது. அப்ப எங்க அக்கா பொண்ணுங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நல்லா இது பண்ணாங்க, பிள்ளைங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டாங்க. எங்க என்னோட ஹஸ்பண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணி குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கும், அதே போல எங்க அண்ணன் வீட்லயும் பாத்துக்கிட்டாங்க. இதுல டோட்டலா சொல்லணும்னா எங்க அம்மா வந்து ஒரு என் பையன் பிறந்த 6 வருஷத்துல இறந்துட்டாங்க. அப்ப எங்க அக்கா தங்கச்சி அவங்க தான் என்னோட பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க. நானும் ரொம்ப தூரம் போக கூடாதுன்னு பக்கத்துல இருக்க ஸ்கூல்லயே தான் போயிட்டு வந்து பிள்ளைங்களை பாத்துட்டு இருந்தோம். முழு நேரமும் அது அந்த ஸ்கூல் டைமிங் முடிச்சுட்டு வந்தோன்னு குழந்தைங்க அந்த மாதிரி பாத்துட்டு இருந்தது.
1: சரிமா, அதான் உங்க ஃபேமிலி சப்போர்ட் இருந்தனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு
0: கட்டாயமா.
1: சரி சரி, இப்ப அடுத்ததா வந்து இப்ப நீங்க கல்வித்துறையில ஆசிரியரா முத முதல்ல சேர்றீங்க, அந்த முதல் மாத ஆசிரியர் பணி அனுபவம், அந்த முதல் மாத சம்பளம் அதுல நினைவு இருக்கா உங்களுக்கு?
0: நிச்சயமா.
1: என்ன பண்ணீங்க முதல் மாத சம்பளத்தை? என்ன பண்ணீங்க
0: முதல் மாத சம்பளத்தை? வாங்கின உடனே என் பிள்ளைக்கு ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ் எடுத்து 600 தான். அதாவது அப்ப சார் பேங்க்ல மேனேஜரா இருந்துட்டு இருந்தாங்க, இருந்தாலும் எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு அந்த சம்பளத்துல என் பையனுக்கு ட்ரெஸ் எடுத்தேன் அப்படிங்கறது. இது எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்தேன், எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு எங்க கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு அவனுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்தது. இன்னும் எனக்கு அந்த ட்ரெஸ் ஞாபகம் கண்டுக்குள்ளேயே இருக்கு. மத்தபடி சேவிங்ஸ் எல்லாம் அப்ப எல்லாம் ஒண்ணும் தெரியல. பிள்ளைக்கு எடுக்கணும், பிள்ளைய பாத்துக்கணும், நம்மள பத்திரமா பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிறவங்க நல்லா பாக்கணும் அப்படின்னு அவங்கள ஹாப்பி பண்றதுக்கு இந்த பணத்தை செலவு பண்ணி தொடர்ச்சியா அதே மாதிரிதான் செஞ்சுட்டே இருந்தேன்.
1: சென்னையில இருந்ததா சொன்னீங்க, கல்யாணம் முடிஞ்சேன். மதுரைக்கு எப்ப திரும்பினீங்க?
0: அங்க வந்து நான் சென்னையில இருக்கையில எனக்கு வந்து கொஞ்சம் லோன்லியா நான் ஃபீல் பண்ணேன். அதனால 87 சாருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு திண்டுக்கல் வந்துட்டோம். திண்டுக்கல்ல ஒரு வருஷம் இருந்தோம். அப்பதான் நான் கன்சீவ் ஆகுறேன். டெலிவரிக்கு வரும்பொழுது இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம். மதுரையிலே செட்டில் ஆகி 91 வீடு எல்லாம் வாங்கி இங்கே ஃபுல்லாவே. அதனால எனக்கு சிவகங்கைனா, ஆனா வேலை கவர்மெண்ட் போஸ்ட்னு கிடைச்சது சிவகங்கை.
1: இப்போ நீங்க பிரைவேட்ல வந்து ஆசிரியர் பணியா நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, இதுக்கு இடையில கவர்மெண்ட் வேலை அதுக்கு எப்படி தனியா அப்ளை பண்ணிருந்தீங்களா? எப்படி கிடைச்சு உங்களுக்கு அந்த அனுபவம்?
0: எனக்கு அப்ப வந்து சீனியாரிட்டியில வரும்னு சொல்லி நாங்களும் அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொரு இதுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்ல போய் விடாது போய் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தோம், பதிவு செஞ்சுட்டே வந்தோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் வந்துருச்சு, ஸ்லெட் எக்ஸாம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து டெட் எக்ஸாம் எல்லாமே வந்ததுனால மார்க் ஜியாகிரபி அப்படிங்கிறது வந்து அதுல கட் ஆஃப் வந்து அதிகமா வச்சிருந்தாங்க. நான் வந்து 150-114 வரைக்கும் மார்க் எடுத்தேன், ஆனா அதுல கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து சீனியாரிட்டியில அந்த இதுல போஸ்டிங் போட்டாங்க. 2010 தான் அந்த சீனியாரிட்டி பேசிஸ்ல எனக்கு வந்துச்சு. எக்ஸாம்ல எனக்கு வரல, சீனியாரிட்டியில அந்த போஸ்டிங் கிடைச்சிச்சு. முத கிடைச்சது சிவகங்கை கோட்டை இருப்புன்னு ஒரு ஊருக்குல தான், கோட்டை இருப்பு கோட்டை இருப்புங்கிற ஸ்கூல்ல தான் முத முத போய் நான் கவர்மெண்ட் போஸ்ட் ஜாயின் பண்ணேன். நான் வந்து செப்டம்பர்ல ஜாயின் பண்றேன், 20 27 எங்க சாருக்கு சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. மாட்டுத்தாவணியில போய் பஸ் ஏறணும், சார் கொண்டு போய் மாட்டுத்தாவணில விட்டுருவாங்க, அதுல பஸ் ஏறி நான் போயிட்டு இருந்தேன். கரெக்டா அவங்க ஒரு ஒரு வாரத்துல எங்களுக்கு குவார்டர்லி ஹாலிடேஸ் வருது, அந்த 5 ஸ்கூல் போயிட்டு குவார்டர்லி ஹாலிடேஸ் அதுல பாத்தீங்கன்னா எங்க சாருக்கு டிரான்ஸ்பர் சென்னைக்கு. அப்பதான் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், ஏன்னா பெரியவனும் படிச்சுட்டு இருக்காரு, அப்பதான் பிஇ பண்ணிட்டு இருக்காரு. இருக்கான் சேலத்துல. சின்னவர் வந்து வேளமால படிச்சுட்டு இருக்காரு, 6th முடிச்சு 7th போறாரு. அந்த டைத்துல

0: அதுதான் எனக்கு அந்த கொஞ்சம் கஷ்டம். என்னுடைய கூட பிறந்தவங்கலாம் தள்ளி தள்ளி இருந்தாங்க, அப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பஸ்ல தான் போயிட்டு டெய்லி வரணும், 1.5 மணி நேரம் டிராவல் டைம், ஒரு பஸ் தான். அந்த பஸ் அந்த இடத்துல ஸ்கூலுக்கு 1 கிலோமீட்டர் இறக்கி விட்டுருவாங்க, அங்கிருந்து நடந்துதான் போகணும். ஆனா ஒரு நல்ல ஒரு அனுபவமா தான் இருந்துச்சு. அதுல ஒரு விஷயம் நான் எல்லாருக்குமே சொல்ற வார்த்தைகள் தான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப பாசமா வருவாங்க. நம்ம ஒரு பொருள் அவங்களுக்கு கொடுக்கணும், ஒரு நான் வந்து என்னுடைய இதுல என்ன பண்ணேன்னா, பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ட்டு அவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாமே அம்மா ப்ரிப்பேர் பண்றத நானே என்னுடைய ஜெராக்ஸ் எடுத்து, அங்கே அப்போ 54 பிள்ளைங்க இருந்தாங்க டென்த் படிக்கையில், டென்த் பிள்ளைகளுக்கு ஜியாகிரபி அந்த இதை ஃபுல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கல. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும், நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் வந்து அவங்களுக்கு அது வேல்யூபிளா நினைப்பாங்க. அது மாதிரி அம்மா கஷ்டப்படாம என்ன பண்ணுவேன், சாப்பாடு செஞ்சு பஸ்ல தூக்கிட்டு போயிருவேன் குழந்தைங்க இந்த பிள்ளைகளோடு. எனக்கு ஒரு சந்தோஷம் என் பிள்ளைங்களோடு கொடுத்து அவங்க பிளேட் எல்லாம் கொண்டு போய், பேப்பர் பிளேட் எல்லாம் கொண்டு போய் எல்லாரும் பிள்ளைங்களும் அந்த டென்த் பிள்ளைங்க ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுட்டே இருந்தேன். அங்கே ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி மணலூர் பக்கத்துல, மணலூர்
1: பக்கத்துல
0: அங்கே வந்துட்டு அங்கே ஒரு 3 வருஷம் அங்கேயும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் அள்ளி நகரம் திருப்பத்தூர் அங்கே சிவகங்கை இதுலயே அள்ளி நகர் திருப்பூடம் பக்கத்துல
1: மறுபடியும் டிரான்ஸ்ஃபர்.
0: ஆமா, 3வது நான் வேலை பார்த்ததே மொத்தம் 9 வருஷம் தான், ஆனா 3 ஸ்கூல்
1: 3 டிரான்ஸ்ஃபர் பார்த்துட்டீங்க.
0: ஆமா.
1: ஆமா, இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, உலகத்திலேயே வந்து தன்னை விட இன்னொருத்தவங்க வந்து முன்னேறாங்க லைஃப்ல முன்னேறாங்கன்னா சந்தோஷப்படக்கூடிய முதல் நபர் யாருன்னா ஆசிரியர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொறாமே இல்லாம தன்னை விட படித்த அவங்க வந்து நல்லா முன்னேறணும்னு விரும்பக்கூடிய ஒரே நபர் ஆசிரியர்கள். அந்த வகையில உங்களிட கிட்டத்தட்ட பல 100 கணக்கான மாணவர்கள் படிச்சிருப்பாங்க, அவங்கள இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு உங்கள்ட்ட கான்டாக்ட்ல உள்ள நபர்கள் மாணவர்கள் யாரா இருக்காங்களா, அந்த அனுபவம்
0: சொல்லுங்களேன். இது வந்து சந்தோஷமும் பெருமையாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வேலம்மாள்ல வந்து என்கிட்ட படிச்ச ஒரு குழந்தை சோபனான்னு பேரு. போன வாரம் நான் ஆஸ்திரேலியால என் மருமகள வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டு ட்ரெயின்ல வரையில வந்தே பாரத்ல வரும்பொழுது ஓடி வந்து மேம் மேம்னு ஒரு குரல் கேக்குது. ஓடி வந்து அந்த பார்த்தா அந்த பொண்ணு ஓடி வந்து கைய பிடிச்சிட்டு உடனே கால தொட்டு கும்பிட்டுட்டு இது பண்ணுச்சு. இது இதை வந்து வந்தே பாரத் ட்ரெயின்ல நடக்குது. அந்த பொண்ணு சோபனான்னு பேரு. மேம் எப்படி இருக்கீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உண்மையிலே அந்த பொண்ணு நல்லா வளர்ந்துருச்சு. ஏன்னா நம்ம வந்து ஏஜ்ட் ஆனாலும் அந்த ஏதோ கொஞ்சம் அந்த பிள்ளைக்கு அடையாளம் தெரியுது. அந்த பொண்ணு வந்து பாண்டிச்சேரியில வந்து டாக்டரா இருக்கு. இப்ப வந்து மேற்கொண்டு வந்து அந்த புற்றுநோய் சிகிச்சை இதுக்காக இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கு. அது அதே வந்து இது சோபனாங்கிற பொண்ணு, அதே போல நிலோபனிஷாங்கிற பொண்ணு, அது வந்து கிரவுன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நான் வேலை பார்க்கல படிச்ச பொண்ணு, இப்ப அவ ஆர்ஐயா இருக்கா. இது மாதிரி நிறைய பிள்ளைங்க வந்து நமக்கு அடையாளம் தெரியாது சட்டுன்னு, ஆனா நிறைய வந்து மேம் நாங்க இந்த மாதிரி டாக்டரா இருக்கேன், இங்க வந்து நான் ஆர்ஐயா இருக்கேன், இதுல வந்து நான் வந்து போலீஸா இருக்கேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது சந்தோஷம். இது போன வாரம் நடந்த அந்த சோபனா பாத்தீங்கனால ரொம்ப பசுமையா அப்படியே கண்ணுக்குள்ள நிக்குது. உடனே போட்டோ எடுத்து அந்த Facebook இதுல எல்லாம் நிறைய போட்டிருக்கா. இப்ப அம்மாவுக்கு போட்டோ எடுத்து எனக்கும் அனுப்பி வச்சிருக்கா. இது மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து நல்ல நிலையில இருக்கிறாங்க. இப்பயும் போன் பண்ணி பேசுவாங்க பிள்ளைங்க, நம்ம கைட் பண்ணுவோம், நீ இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி படிப்பா, இந்த மாதிரி போங்க, இந்த இப்ப நிறைய போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நீங்க இந்த எக்ஸாம் எழுதுவாங்க அப்படின்னு. அம்மா வேலை பார்த்துட்டு இருக்கையிலேயே வந்து ஐஏஎஸ்க்காக அந்த ட்ரைனிங் கொஞ்சம் கொடுத்தேன். அந்த பிள்ளைங்க எல்லாம் அதுலயுமே 2 பேரும் ஐஏஎஸ் அந்த கேடர் ரேங்க்ல எல்லாம் போஸ்டிங் போயிருக்காங்க. பெரும்பாலும் பேருகள் மறந்து போகுது அம்மாவுக்கு. மற்றபடி நிறைய போஸ்டிங்ல இருக்க பிள்ளைங்க போன்ல பேசுவாங்க, தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அம்மா நான் உங்கள்ட்ட தான் படிச்சேன், உங்கள்ட்ட தான் இது பண்ணேன் அப்படிங்கல சந்தோஷமா இருக்கும்.
1: கண்டிப்பாங்கம்மா, அதாவது ஒரு ஆசிரியரா இருந்தோம் அப்படின்னா இதுதான் உங்களோட பெரிய வெற்றி. எத்தனையோ ஆண்டுகள் கழித்தும் உங்களை தேடி கண்டுபிடிச்சு உங்க முகத்தை அடையாளம் கண்டுபிடிச்சு இப்படி உங்கள்ட்ட வாழ்த்து வாங்குறாங்கன்னா கண்டிப்பா இது வந்து நீ ஆசிரியர் பெண்ணில் வெற்றி பெற்றீங்கன்னு.
2: இதுவரை ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எம் சுமதி நடராஜன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். இதன் தொடர்ச்சியினை வரும் செவ்வாய் இரவு 8:30 மணிக்கு கேட்கலாம். நிறைவு பெற்றது இதுவரை நான்

நேரம் 8:45. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல் தரும் திரைசை கானங்கள்.

இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ. மன்னிக்கவும் ஆகாட்டு, உங்களுக்காக இந்த பொழுதில் நான் தருகிறோம். இணைந்திருங்கள் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இது மதுரத்தென்றல். இணைந்திருக்கின்றோம் இந்த இனி இரவு நேரத்தில். நிகழ்ச்சி நிறைவாக தரக்கூடிய பாட்டு உங்களுக்காக வர இருக்கின்றது. உன்னை நினைத்து என்ற படத்திலிருந்து கேட்கலாம். இணைந்திருங்கள் நேர்களே.

மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நாம் இதுவரை கேட்டது மதுரை தென்றல். நிகழ்ச்சி நிறைவாக வந்த பாட்டு உன்னை நினைத்து என்ற படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். நிறைவுக்கு வருகிறது இன்றைய மதுரை தென்றல். நீ அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் தாவர வைரஸ்கள் தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியின் தாவரவியல் துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் பி. பூமி பாலகன் அவர்கள்.
3: வைரஸ் அப்படின்ற வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை. ஏன்னு கேட்டிங்கன்னா, 2019 ஆண்டு சீனாவில்

இருக்கக்கூடிய ஊகான் மாநிலத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு வைரஸ் பரவுச்சு. கிட்டத்தட்ட மனிதர்களோட வாழ்க்கையவே புரட்டி போட்ட ஒரு வைரஸ் கொரோனா வைரஸ், COVID-19 அப்படின்னு நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். இந்த பெருந்தொற்று காலத்தில் நம்ம அனைவரும் வைரஸ் என்ற சொல்ல ரொம்ப நெருக்கமாக உணர்ந்தோம். COVID-19 காரணமாக பல நாடுகளில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. பள்ளிகள், கல்லூரிகள், தொழில்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு மனிதர்கள் வீடுகளில் தங்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. இது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சது. ஸோ அந்த அளவுக்கு வைரஸ் அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்மளுக்கு அந்த கொரோனா வைரஸ் பற்றின ஒரு ஞாபகம் தான் வரும். அப்போ இந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு விஷயம். உண்மையான அனுபவம் வந்து நம்மளுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி, ஒரு சின்ன வைரஸ் உலகையே முடக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு நம்மளால் உணர முடிஞ்சிச்சு. இந்த வைரஸ் அப்படின்றது மனிதர்களுக்கு தான் பரவும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் தாவரங்களுக்கும் இந்த வைரஸ் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது பலருக்கு தெரியாத ஒரு உண்மை. மனிதர்களில் நோயை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்கள் போலவே தாவரங்களிலும் பல்வேறு வைரஸ்கள் தாக்கி நோயை ஏற்படுத்தி பயிர் வளர்ச்சியை பாதித்து விவசாய உற்பத்தியை குறைக்கின்றன. கொரோனா காலத்தில் வந்துட்டு நம்ம பரவல், தடுப்பு, பாதுகாப்பு இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் தேவையான அர்த்தத்தை நம்ம ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சுருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த தாவர வைரஸ்கள்லையும் பரவல் முறைகள், தடுப்பு நடவடிக்கைகள், பாதுகாப்பு வழிமுறைகள் இதெல்லாம் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வைரஸை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறோம். ஆனால் வைரஸ் எப்போ கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க, ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், அதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டில் நம்ம டொபாக்கோ புகையிலை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த புகையிலை பயிர் வந்துட்டு ஒரு பணப்பயிர். இந்த புகையிலை பயிர்களில் ஒரு வித்தியாசமான ஒரு விசித்திரமான நோய் வந்துட்டு பார்த்தாங்க. ஸோ இதில் பச்சை மற்றும் மஞ்சள் கலந்த மொசைக் பேட்டர்ன், மொசைக் பேட்டர்ன் மாதிரி அது தோன்றுச்சு. அது ஒரு டிசீஸ் நோய். இந்த நோய் தான் பின்னாடி டொபாக்கோ மொசைக் வைரஸ், டொபாக்கோ மொசைக் டிசீஸ் என்று சொன்னாங்க. சில அறிவியலாளர்கள், சயின்டிஸ்ட் வந்துட்டு ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐவோனாஸ்கி அப்படின்னு சொல்லுவோம், டிமிட்ரி ஐவோனாஸ்கி. இவர் ஒரு ரஷ்ய விஞ்ஞானி, புகையிலை தாவரத்தை பற்றின ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஞ்ஞானியும் கூட, தாவரவியலாளர். நோயுற்ற அந்த புகையிலை தாவரத்தை எடுத்து அந்த நோய் பாதிக்கப்பட்ட பகுதியை ஐசோலேட் பண்ணி அதோட சாரை வடிகட்டி எடுக்கிறாரு. அதிலிருந்து பாக்டீரியாவை தடுக்கக்கூடிய ஒரு ஃபில்டரை பயன்படுத்தி இதை வடிகட்டுறாரு. வடிகட்டின பிறகு அந்த நோய் வந்துட்டு பரவுது. இதிலிருந்து அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வைரஸ் வந்து பாக்டீரியாவோட ஒரு சின்ன உயிரினம். பாக்டீரியாவை நம்ம ஒப்பிடுறப்போ பாக்டீரியாவை காட்டிலும் மிகச்சிறிய உயிரினம் வைரஸ்கள் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாரு. அதில் முக்கியமாக இன்னொரு சயின்டிஸ்ட் பற்றி நம்ம சொல்லணும், பெய்ஜர்னிக். ஏன் சார் இவரை பற்றி நம்ம சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பெய்ஜர்னிக் தான் நம்மளுக்கு இந்த வைரஸ் அப்படின்ற வார்த்தையவே கொண்டு வந்தார். அதுக்கு பெயரிட்டவர் இந்த பெய்ஜர்னிக் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி. இவர் டச்சு விஞ்ஞானின்னு சொல்லுவோம். 1898ஆம் ஆண்டு ஒரு ஆய்வு மேற்கொள்கிறாரு. அந்த ஆய்வை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிக்கப்பட்ட தாவரத்திலிருந்து அதை பிரித்து எடுக்கிறாரு. அதோட குணாதிசயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திரவம் மாதிரி தொற்று ஏற்படுத்தக்கூடிய தன்மையுள்ள ஒரு திரவமாக இருக்குது. அதுக்கு அவர் எப்படி பேர் கொடுத்தார் அப்படின்னா, தொற்றும் உயிர் திரவம் அப்படின்ற ஒரு பேர் கொடுக்குறாரு. ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவாங்க, கண்டாஜியம் விவியம் ஃப்ளூடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதைத்தான் பின்னாடி அவர் வைரஸ் அப்படின்ற ஒரு பெயர் கொடுத்தார். இந்த மாதிரியான ஒரு சில தாவரவியல் விஞ்ஞானிகள் வந்து அதை கண்டுபிடிச்சி அதை ஐசோலேட் பண்ணி தன்னிச்சைப்படுத்தி அதே பெயர்லாம் கொடுத்தாங்க. முதல்ல தன்னிச்சைப்படுத்தப்பட்ட தாவர செல்கள்லேருந்து, பாதிக்கப்பட்ட செல்கள்லேருந்து பிரித்து எடுக்கப்பட்ட வைரஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, அதுவுமே தாவரங்களை பாதித்த ஒரு வைரஸ் தான். உலகத்திலே முதல்ல வைரஸ் என்ன பண்ணுறாங்க, தன்னிச்சைப்படுத்துகிறாங்க, ஐசோலேட் பண்ணுறாங்க. அப்படி ஐசோலேட் பண்ண ஒரு வைரஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ். இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸை தான் முத கிறிஸ்டல் ஃபார்மில், படிகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிறிஸ்டல் ஃபார்மில் பிரிச்செடுக்கிறாங்க. ஸோ வைரஸ் பற்றின அந்த பிரிச்செடுக்கிற தன்மையையும், வைரஸ் பற்றின அந்த குணாதிசயங்களையும், வேதியியல் தன்மைகளையும் நம்மளுக்கு எடுத்து சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டான்லே அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் எடுத்து சொன்னார். அந்த ஸ்டான்லே அப்படின்ற சயின்டிஸ்ட்டுக்கு முக்கியமாக அந்த வைரஸை ஐசோலேட் பண்ணி கிறிஸ்டல் ஃபார்மேட்டில் தனிமைப்படுத்தினார் இல்லையா, அந்த ஒரு செயலுக்காக, அந்த ஒரு ஆராய்ச்சிக்காக நோபல் பரிசு கொடுத்தாங்க. யாருக்கு, WM ஸ்டான்லே அப்படின்ற ஒரு வைரஸ். அதுக்கடுத்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, மைக்ராஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு நம்மளால் அந்த மைக்ராஸ்கோப் வழியாக வைரஸ்களை ஈஸியாக நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அதோட வடிவம், அதோட அமைப்பு இதெல்லாம் ஆய்வு செஞ்சாங்க. இன்னைக்கு வைரஸோட அறிவியல் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆயிரக்கணக்கான வைரஸ்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க.
மனிதர்கள்

விலங்குகள், தாவரங்கள் அனைத்திலும் இன்னைக்கு ஆய்வு நடைபெற்றிருக்கு. வைரஸ்களோட கண்டுபிடிப்பு உயிரியல் உலகில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். ஒரு சாதாரண தாவர நோயை ஆய்வு செய்ததே இன்று உலகளாவிய வைரஸ் அறிவியலாக வளர்ந்துள்ளது. இந்த மாதிரியான சிறப்பு குணமிக்க வைரஸை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக அந்த வைரஸ்களோட பொது பண்புகளை நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஜென்ரல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பொதுவான பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொதுவான பண்புகளில் முத நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைரஸ்களோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மிகப்பெரிய நுண்ணுயிரி பாக்டீரியா அப்படின்றதான் இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஆனால் இந்த பாக்டீரியாவை காட்டிலும் மிக மிக சிறிய உயிரி வைரஸ். இதோட அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நானோமீட்டரில் தான் நம்மளால் சொல்ல முடியும். வைரஸ்கள் ரொம்ப ரொம்ப சின்னது, நானோமீட்டரில் தான் அளக்கிறாங்க. பொதுவாக 20 நானோமீட்டர் முதல் 300 நானோமீட்டர் வரை இருக்கும். ஸோ 1 மைக்ரோமீட்டர் அப்படின்றது 1000 நானோமீட்டருக்கு சமம். அந்த அளவுக்கு வைரஸ்கள் வந்து மிகச்சிறிய உயிரினம். முக்கியமாக இந்த வைரஸோட கேரக்டரை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வியக்கத்தக்க ஒரு கேரக்டராக இருக்கும். முக்கியமாக அதை இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இருவாழ்விகள் பற்றி நிறையா படிச்சிருப்போம். விலங்குகளில் இருவாழ்விகள் அப்படின்ட்டு நம்ம தவளையை சொல்லுவோம். ஏன்னா நீரிலும் நிலத்திலும் அதால் வாழ முடியும், அதோட உடல் தகவமைப்பு அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தாவரங்களில் இருவாழ்விகள் அப்படின்றது பிரையோஃபைட்டாக்கள். இந்த பிரையோஃபைட்டாக்கள் தரையில் வாழும், ஆனால் இது வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக தண்ணீர் அவசியம். ஏன்னா தண்ணீர் மூலமாக தான் இது இனப்பெருக்கம் செய்யும். ஸோ நீரிலும் நிலத்திலும் வாழும் ஒரு அமைப்பை கொண்ட தாவர வகைகளை பிரையோஃபைட்டா அப்படின்னு சொல்லுவோம். இது தாவரங்களில் இருவாழ்விகள். விலங்குகளில் இருவாழ்விகள் இருக்குது, தாவரங்களில் இருவாழ்விகள் இருக்குது, அதே மாதிரி இந்த நுண்ணுயிரிகள்லையும் இருவாழ்விகள் இருக்குது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த வைரஸ்கள் தான். இந்த வைரஸ்களை இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வைரஸ்கள் வந்துட்டு அதால் தனியாக உயிர் வாழ முடியாது. உயிருள்ள நுண்ணுயிரி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். எப்போன்னு கேட்டிங்கன்னா அதோட சுற்றுப்புற சூழலில் அதை தன்னிச்சைப்படுத்தி நம்ம மைக்ரோஸ்கோப்பில் நுண்ணோக்கி மூலமாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிருள்ள நுண்ணுயிரி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போ ஒரு உயிரினத்தை மற்றொரு உயிரினத்தை பாதிக்குதோ அந்த பாதித்த உயிரினத்தோட செல்லை எடுத்து நம்ம நுண்ணோக்கி மூலமாக பார்க்கும் போது தான் அது உயிருள்ள ஒரு நுண்ணுயிரி அப்படின்றதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு உயிரினத்துக்கு வெளியில், அதாவது தாக்கக்கூடிய உயிரினத்துக்கு வெளியில் அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னாக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு உயிருள்ள உயிரினங்களோட கேரக்டரே இருக்காது, பொது பண்புகளே இருக்காது. எப்போ ஒரு உயிரினத்தை தாக்குதோ, எப்போ ஒரு உயிரினத்தோட செல்லுக்குள்ளே அது என்டர் ஆகுதோ, உள்ளே நுழையுதோ, அப்போ தான் அந்த வைரஸ் வந்து ஒரு உயிருள்ள நுண்ணுயிரி அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இந்த தன்மை செல்லுக்கு வெளியில் இன்ஆக்டிவ், இன்சைட் த செல், செல்லுக்கு உள்ள உயிரோடு இருக்கக்கூடிய அந்த தன்மை. இதனால தான் மைக்ரோ ஆர்கானிசத்தில் நுண்ணுயிரிகளில் இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆங்கிலத்தில் வந்து அழகாக சொல்ல முடியும், ஆம்பிபியன்ட் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு வைரஸை சொல்லுவாங்க. இந்த வைரஸோட முக்கியமான பண்புகளில் இந்த ஒரு பண்பு இருக்குது, இன்னொரு பண்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு உயிரினமும் தன்னை வந்துட்டு பெருக்கம் செஞ்சுக்கிறதுக்கும், அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இல்லை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நொதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு இப்போ பாக்டீரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாக்டீரியா ஒரு மற்ற ஒரு உயிரினத்தை தாக்குது அப்படின்னா மொதல் அது என்ன பண்ணுன்னா தனக்கு தேவையான நொதிகளை வந்து உற்பத்தி செய்யும், என்சைமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இந்த வைரஸ்க்கு நீங்கள் ஐசோலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்சைம் சிந்தசைஸ், அதாவது இந்த நொதிகளை உருவாக்கக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்பும் எந்த ஒரு மெட்டபாலிசமும் வைரஸில் கிடையாது. வைரஸால் நொதிகளை உருவாக்க முடியாது. அப்போ எப்படி அது தன்னோட வேலைகளை செய்யும், பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம்ல மெட்டபாலிசம் எப்படி செய்யும்னு கேட்டிங்கன்னா எப்போ ஒரு மற்றொரு உயிரினத்தை அது தாக்குதோ அந்த தாக்குற உயிரினத்தை போய் அது சென்று சேர்ந்த உடனே தனக்கு தேவையான அனைத்து நொதிகளையும் அந்த உயிரினத்திலிருந்து தயாரிச்சுக்கும். ஸோ இது வந்து ஒரு அருமையான விஷயம் வைரஸ்களை பொறுத்த வரைக்கும். தனக்கு தேவையான அனைத்து நொதிகளையும், நொதிகள் மட்டும் கிடையாது அனைத்து புரதங்களையும் அந்த ஹோஸ்ட் பிளான்ட்லேருந்து இல்லை ஹோஸ்ட் ஆர்கானிசத்தோட உதவியோட அதுக்கு தேவையான என்ன எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு தனக்கு தேவையான விஷயங்களை உருவாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வைரஸ்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு அழகான உயிரினம். நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும் வைரஸ்களோட அந்த ஹோஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். யாரெல்லாம் வைரஸ் தாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வைரஸ் வந்துட்டு தாக்காத உயிரினம் அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. வைரஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடியது பாக்டீரியா. இந்த வைரஸ்கள் மனிதர்களை தாக்கும், விலங்குகளை தாக்கும், தாவரங்களை தாக்கும், ஈவன் சொல்லப்போனால் பாக்டீரியாவையும் தாக்கும். ஸோ வைரஸ்கள் அனைத்து விதமான உயிரினங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கு இருக்கும் எப்பயுமே. ஸோ வைரஸ்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட அளவு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ பாக்டீரியாவை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதோட வடிவமும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வைரஸோட ஷேப் அப்படின்னு சொல்லுவோம், வைரஸோட வடிவத்தை
ஒரு மூணு நாலு வடிவம் சொல்லுவாங்க. முக்கியமான வடிவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராட் ஷேப், குச்சி மாதிரி இருக்கும். குச்சி

குச்சி வடிவ வைரஸ்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 300 நானோமீட்டர் கிட்டே இருக்கும். கோள வடிவம் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பெரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம், நூல் வடிவம், இந்த மாதிரியான பல வடிவங்களில் வந்துட்டு நம்மளால் வைரஸை பார்க்க முடியும். பலகோண வடிவத்தில் கூட வைரஸ் நம்மளால் பார்க்க முடியும். வைரஸை என்ன பண்ணுறோம், உயிரற்றவை போலவும் இருக்கும், உயிருள்ளவை போலவும் இருக்கும், தாவரத்தின் வெளியே செயலற்றவை, தாவர செல்களுக்குள் செயல்படும். முக்கியமாக நம்மளுக்கு ஒரு அடிப்படை விஷயம் தெரியும், உயிரியல் அழகு அப்படின்னா செல் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு உயிரினத்துலேயும் அடிப்படை அழகாக பேசிக் யூனிட் அப்படின்னு சொல்கிறது செல். ஆனால் செல்கள் இல்லாத ஒரு அமைப்பு ஏ செல்லுலார் நேச்சர் அப்படின்னு வைரஸை சொல்லுவோம். வைரஸ்களுக்கு தனியாக செல்லெல்லாம் கிடையாது, சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், இந்த மாதிரி எந்த ஒரு ஆர்கனல்ஸ் எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப எளிமையான அமைப்பு தான் செல் இல்லாத அமைப்பு அப்படின்னு வைரஸ்களை சொல்லுவோம். இந்த வைரஸ்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமான வைரஸ்கள் வந்துட்டுருக்கு. ஒன்று அனிமல் வைரஸஸ் விலங்குகளை தாக்கக்கூடிய வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று தாவரங்களை தாக்கக்கூடிய வைரஸஸ் பிளான்ட் வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நம்மளால் இதை வந்துட்டு வேறுபடுத்தி காட்ட முடியும்னு கேட்டிங்கன்னா, வைரஸோட அமைப்பில் அதுக்கு இருக்கிறது ஒரு 4-5 பகுதி தான் இருக்கும், பார்ட் ஆஃப் த வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதில் நடுவில் வந்துட்டு அதோட நியூக்ளிக் அமிலம் இருக்கும், நியூக்ளிக் ஆசிட், வெளியில் ஒரு புரத உரை இருக்கும். வைரஸோட அந்த கெமிக்கல் நேச்சர் வேதிப்பண்பு அப்படின்னு பார்க்குறப்போ முக்கியமாக அதில் ஒரு நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட கேப்சிட்டில் அதோட புரத உரையில் கார்போஹைட்ரேட்டோ லிப்பீடோ இருக்கும். முக்கியமாக இந்த நியூக்ளிக் அமிலம் தான் வைரஸ்க்கு முக்கியமான ஒரு பகுதி. இந்த நியூக்ளிக் அமிலம் ரெண்டு வகைப்படும், ஒன்று டிஎன்ஏ, இன்னொன்று ஆர்என்ஏ. எந்த வைரஸ்லாம் டிஎன்ஏ வச்சுருக்கோ அந்த வைரஸ்கள்லாம் விலங்கு வைரஸ்கள், அனிமல் வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த வைரஸ்கெல்லாம் ஆர்என்ஏவை நியூக்ளிக் ஆசிட்டாக வச்சுருக்கோ, ஆர்என்ஏவை மரபு பொருளாக வச்சுருக்கோ, அந்த வைரஸ்களெல்லாம் நம்ம தாவர வைரஸ்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது தாவரங்களை பாதிக்கக்கூடிய வைரஸ்களுக்கு நியூக்ளிக் அமிலம் ஆர்என்ஏவாக தான் இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு உறுதிப்படுத்தி பல ஆய்வுகள் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த வைரஸஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு எளிமையான அமைப்புள்ள வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் இனப்பெருக்கம் செய்யும். அதே மாதிரி இது பெருகிற முறை, பெருகுது அப்படின்றப்போ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வைரஸ் வந்து தனியாக அதால் பெருக முடியாததால் அதுக்கு கண்டிப்பாக தாவர செல்களுக்குள்ளே நுழைந்தோ இல்லை அதுக்கு தேவையான உயிரினங்களுக்குள்ளே நுழைந்த பிறகு தான் அதோட எந்த செல்லுக்குள்ளே நுழைஞ்சிச்சோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு தாவர செல்லில் வைரஸ் பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தாவர செல்லுக்குள்ளே இந்த வைரஸ் என்ட்ரி ஆன உடனே அந்த தாவர செல்லோட இயந்திரத்தை, முழு இயந்திரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு கம்ப்ளீட்டாக ரெப்ளிகேட் ஆயிரும். உங்களுக்கு இந்த வைரஸோட பெருக்கம் பற்றி கேட்குறப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு செல்குள்ளே போகிற ஒரு வைரஸோட டிஎன்ஏ மட்டும்தான் என்ட்ரி ஆகும். அந்த வைரஸில் இருக்கக்கூடிய நியூக்ளிக் அமிலம் டிஎன்ஏவோ அல்லது ஆர்என்ஏவோ மட்டும்தான் அந்த ஹோஸ்ட் செல்கில் என்ட்ரு ஆகும். ஆனால் வெளியில் வர்றப்போ அந்த செல்லை உடைச்சிட்டு வெளியில் வர்றப்போ லட்சக்கணக்கான வைரஸ்கள் அந்த செல்கள்லேருந்து வெளியே வரும். இது அதோட திறன் அப்படின்னு சொல்லலாம், வைரஸோட திறன் அப்படின்னு சொல்லலாம், அந்த வைரஸில் இருக்கக்கூடிய நியூக்ளிக் அமிலத்தோட திறன் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிசிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, வரையறுக்கப்பட்ட தாக்குதிறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வைரஸும் குறிப்பிட்ட தாவரங்களை மட்டும்தான் தாக்கும், ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிசிட்டி இந்த வைரஸ்க்கு அதிகம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த COVID-19 வந்தப்போ இந்த கொரோனா வைரஸ் நம்மளை மட்டும்தான் தாக்குச்சு, நம்ம கூட இருந்த மற்ற விலங்குகளையோ மற்ற உயிரினங்களையோ அதால் தாக்க முடியலை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வைரஸ் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட 2-3 அவ்வளோதான் தாக்கும். ஒரு வைரஸ் நிறைய உயிரினங்களை தாக்கும் அப்படின்றது கிடையாது. அதுவும் தாவரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ புகையிலை மொசைக் வைரஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அது புகையிலை சம்பந்தமான புகையிலை அந்த குடும்பத்தில் வரக்கூடிய தாவரங்களை மட்டும்தான் தாக்கும். உதாரணத்துக்கு சொலானேசி அப்படின்ற ஒரு தாவர குடும்பத்தின் கீழே வரக்கூடியது தான் இந்த டொபாக்கோ பிளான்ட். இந்த டொபாக்கோ பிளான்ட்டை சொலானேசி மெம்பரில் வருது இல்லை, மற்ற சொலானேசி மெம்பர்ஸை மட்டும்தான் தாக்குமே தவிர மற்ற குடும்ப தாவரங்களை தாக்காது. அப்போது இதோட வரையறுக்கப்பட்ட தாக்குதிறன் ரொம்ப ரொம்ப அதிகம், ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிசிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு தாவரத்தையோ ஒரு விலங்கையோ தாக்கக்கூடிய வைரஸ் மற்ற விலங்குகளையோ தாவரங்களையோ தாக்காது. அதே மாதிரி இதோட பரவு திறன் அப்படின்ற ஒன்று இருக்குது, டிரான்ஸ்மிஷன் எபிலிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஒரு வைரஸ் வந்துட்டு நேரடியாக இன்னொரு உயிரினத்தை பாதிக்க முடியாது, நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு கொரோனா வைரஸ் வந்து வந்தப்போ நம்மளுக்கு நேரடியாக வரலை, அதுக்கு ஒரு காரணி வேணும், அந்த காரணி மூலமாக தான் மற்ற உயிரினங்களுக்கு பரவும். தாவரங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வைரஸ்கள் வந்துட்டு நேரடியாக பாதிக்க முடியாது, பிற
பிற வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம், காரணிகள். அந்த வெக்டார் மூலமாக தான் அதுக்கு ஒரு ஊடகம்.

அந்த ஊடகம் மூலமாக தான் என்ன பண்ணும், அடுத்தவங்களுக்கு பரவும். முக்கியமாக இந்த தாவர வைரஸ்கள் யார் மூலமெல்லாம் பரவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூச்சிகள், பைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய ஒயிட் ஃப்ளைஸ், வெள்ளை ஈக்கள் அப்படின்னு சொல்லுவோம், விதைகள், கருவிகள், நம்ம வேளாண்மைக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா கருவிகள், நம்மளோட செயல்பாடு, மனித செயல்பாடுகள், ஹார்டிகல்ச்சுரல் டெக்னிக்ஸில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஒட்டுக்கட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இரண்டு வேறு தாவரங்களை ஒன்றா சேர்த்து புது தாவரம் உருவாக்கும் போது அந்த விதமான மனித செயல்பாடுகள், அதுவும் வந்துட்டு வேளாண்மை சார்ந்த ஒரு பயிற்சி தான். அந்த பயிற்சிகள் செய்யும் போது வைரஸ்கள் பரவலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டு ஒரு தனியாக மெட்டபாலிசம் கிடையாது, லேக் ஆஃப் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதால் சுவாசிக்க முடியாது, அதால் வந்து என்ன பண்ண முடியாது, உணவை வந்துட்டு உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து வைரஸால் தன்னிச்சையாக செய்ய முடியாது, முழுக்க முழுக்க அந்த ஹோஸ்ட் செல்லை சார்ந்து தான் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வைரஸ் வந்து ஹோஸ்ட் செல்லுக்கு வெளியில் இன்ஆக்டிவாக இருக்கும், உயிர்த்தன்மையுடன் இருக்காது, உயிர்த்தன்மை உள்ள எந்த ஒரு குணமும் இருக்காது. ஆனால் அந்த சூழலில் நிலைத்தன்மையோடு இருக்கும், காலங்கள் அந்த அதால் தாக்கு பிடிக்க முடியுமோ நம்மளோட சூழலில் அப்படியே நிலைத்தன்மையோடையே இருக்கும். ஒரு சில வைரஸ்கள் இந்த சூழலில் இருக்கக்கூடிய, நம்ம சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய வைரஸ், இந்த வெப்பம், அதிகப்படியான வெப்பம், பிஹெச், இதனால் சீக்கிரம் அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, ஆனால் ஸ்டெபிலிட்டி பொதுவாக சொல்லணும்னா அதிகம். அதே மாதிரி முக்கியமாக வைரஸ் வந்துட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய மெடிசன் எடுத்துக்குவோம் இல்லையா. ஸோ நோய் எதிர்ப்பு மருந்துகள் நம்ம எடுத்துக்குவோம், ஆனால் அந்த வைரஸுக்கு இந்த மருந்தை எதிர்க்கிற தன்மை அதிகம். நேரடியாக என்ன பண்ணாது, அந்த வைரஸை வந்துட்டு நம்மளால் இது பண்ண முடியாது. அதோட வைரஸோட இன்னும் ஒரு அழகான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு ஃபீவர், காய்ச்சல் வந்துருச்சு, சளி பிடிச்சிருக்கு, இருமல் இருக்குன்னா அதுக்கு காரணமும் வைரஸ் தான். அப்படியே விட்டோன்னா ஒரு 7 நாளில் சரியாயிரும் கிட்டத்தட்ட. ஆனால் உயிரை கொள்ளக்கூடிய HIV வைரஸும் ஒரு வைரஸ் தான். தானாகவே சரியாகக்கூடிய வைரஸும் இருக்குது, உயிர்கொல்லியாக மாறக்கூடிய வைரஸ்களும் இருக்குது அப்படின்றது தான் இந்த வைரஸோட அழகான விஷயம். ஹோஸ்ட் ரேஞ்ச் பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ஹோஸ்ட் ரேஞ்சில் எந்த தாவரங்களெல்லாம் அதால் தாக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா தாவரத்தையும் தாக்கும், அது தாக்காத தாவரமே கிடையாது. ஸோ என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயம் சொல்லலாம், குறுகிய நேரோ ஹோஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு தாவரத்தை மட்டும் தாக்கும். ஆனால் ஒரு சில வைரஸ்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், ஹோஸ்ட் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் பரவலாக இருக்கும், கூட ஒரு 2-3 தாவரங்களை தாக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஹோஸ்ட் ரேஞ்ச் போகிறத வரைக்கும், குறுகிய ஹோஸ்ட் ரேஞ்ச் இருக்க தாவரங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, ஒரு குடும்ப தாவரங்களை மட்டும் தாக்கும். அந்த மாதிரியான வைரஸ்களுக்கு நம்ம கட்டுப்படுத்துறது ஈஸி. ஆனால் அந்த வைடு ஹோஸ்ட் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, பரந்த ஹோஸ்ட் ரேஞ்ச், இந்த தாவரங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது ஆபத்தான ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான் வேளாண்மையில். தக்காளி, மிளகாய், புகையிலை போன்ற தாவரங்களில் தாக்கக்கூடிய வைரஸ்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரியான ஹோஸ்ட் ரேஞ்சை வைரஸில் இருக்கக்கூடிய எந்த பண்புகள் உங்களுக்கு தீர்மானிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட மரபு தன்மை தான். ஸோ அந்த மரபு தன்மை அப்படின்னு பார்க்குறப்போ, அதில் இருக்கக்கூடிய மரபு பொருள் நியூக்ளிக் அமிலம் சொன்னோம் இல்லையா, அதில் இருக்க RNAவா DNAவா, அது போக புரத உரையோட தன்மை, இது ரெண்டும் தான் ஒரு வைரஸோட ஹோஸ்ட் ரேஞ்சை தீர்மானிக்குது. எப்பயுமே ஒரு வைரஸ் வந்து ஒரு உயிரினத்தை தாக்குதுன்னா அந்த உயிரினம் சில எதிர்ப்பை காமிக்கும். அதே மாதிரி தாவரங்களும் வைரஸ் தாக்கத்துக்கு எதிர்ப்பை காமிக்கும். ஆனால் அந்த எதிர்ப்பு திறனுக்கு கூட வந்துட்டு வைரஸ் என்ன பண்ணாது, அந்த அளவுக்கு வைரஸ் வந்து கட்டுப்படாது. சில தாவரங்கள் வைரஸுக்கு எதிர்ப்பு காட்டும், ஆனால் சில தாவரங்கள் எளிதாக பாதிக்கப்படும். ஸோ அதே மாதிரி இந்த பூச்சி மூலமாக பரவுகிற வைரஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த பூச்சி எந்த தாவரத்தில் வாழுதோ அந்த தாவரத்தை தான் இந்த வைரஸ் தாக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. நிறைய வைரஸ்கள் பற்றி நம்ம பொதுவான பண்புகள் பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த தாவர வைரஸ் அப்படின்றப்போ, தாவர வைரஸ்கள் வந்து RNAவை நியூக்ளிக் அமிலமாக வச்சிருக்கக்கூடிய அந்த வைரஸ்கள் தான் தாவர வைரஸ்கள் அப்படின்னு சொன்னோம். சில தாவர வைரஸ்கள் பற்றி நான் உதாரணம் சொல்கிறேனே, டொபாக்கோ மொசைக் வைரஸ், இது ஆரம்பத்திலே சொன்னோம். ஸோ அந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ் புகையிலை தாவரத்தை மட்டும் தாக்கக்கூடியது கிடையாது. அந்த புகையிலை தாவரத்தில் வரக்கூடிய, குடும்பத்தில் வரக்கூடிய தக்காளி, மிளகாய் போன்ற பல தாவரங்களை தாக்கும். அப்போது இங்கே ஹோஸ்ட் ரேஞ்ச் வந்துட்டு பரந்த, வைடு ஹோஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். குறுகிய ஹோஸ்ட் ரேஞ்சுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பனானா பன்ச்சி டாப் வைரஸ், வாழையை மட்டும் தாக்கக்கூடிய வைரஸ் தான் இந்த பனானா பன்ச்சி டாப் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டொமேட்டோ லீஃப் கேர்ல் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த வைரஸ்களோட பேர் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், நாமன்கிளேச்சர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க வைரஸ்களோட பெயரிடும் முறை. இந்த வைரஸ்களோட பெயரிடும் முறையில் முக்கியமான விஷயம்

என்னன்னு கேட்டிங்கன்னா, வைரஸ்க்கு எப்படி பேர் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த தாவரத்தை தாக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அந்த தாவரத்தோட ஆங்கில பெயர், இப்போ டபாக்கோ அது வந்து அந்த புகையிலை தாவரத்தோட ஆங்கில பெயர். அதில் வரக்கூடிய அறிகுறி என்ன, மொசைக் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா, மொசைக் சிம்டம், அந்த மொசைக் சிம்டம், அந்த தாவரத்தோட பேர், ரெண்டையும் சேர்த்து டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் டொமேட்டோ லீஃப் கேர்ள் வைரஸ், இப்போ லீஃப்னா இலை, கேர்ள்னால் சுருண்டு போகிறது. அந்த வைரஸ் தாக்குச்சு அப்படின்னா தக்காளி செடியோட இலைகள் சுருண்டு போயிடும். அப்போது அதை டொமேட்டோ லீஃப் கேர்ள் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வைரஸ்களுக்கு பெயரிடும் முறை. சில வைரஸ்களுக்கு இன்னும் சில காரணங்களை வச்சு பெயர் கொடுப்பாங்க, அதோட வடிவம், அதோட நீளம், இந்த மாதிரியான சில காரணங்களை வச்சு அதுக்கு பெயர் கொடுப்பாங்க. பொதுவான பெயர் முறை அப்படின்றது அது எந்த தாவரத்தை தாக்குது, என்ன மாதிரியான அறிகுறிகளை உண்டாக்குது அப்படின்றத வச்சு தான் இந்த பெயரிடும் முறை வந்து இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஹோஸ்ட் ரேஞ்ச் வந்துட்டு ஏன் சார் பேசுனீங்க, அதோட முக்கியத்துவம் விவசாயத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த பயிரை வந்துட்டு நம்ம வயலில் வந்து விளைவிச்சுக்கிட்டு இருக்கோம், அதை வந்து நம்மளால் முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சி அந்த வைரஸ், இப்போது ஏற்கனவே நீங்கள் டொபாக்கோ புகையிலை தாவரம் வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த வைரஸ் வந்து கண்டிப்பாக அந்த வயலில் இருக்கும். அப்போ திருப்ப நீங்கள் புகையிலை அங்கே வந்து பயிரிடக்கூடாது, பயிரிட்டிங்கன்னா மறுபடியும் பாதிக்கும். அப்போது நம்ம ஒரு திட்டம் போட முடியும், அடுத்து நம்ம எதை எந்த தாவரத்தை விளைவிக்கலாம். உதாரணத்துக்கு பயிர் சுழற்சி, அதை திட்டமிடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த ஹோஸ்ட் ரேஞ்சை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா. அதே மாதிரி களை செடியை பற்றின ஒரு அவசியம் நம்மளுக்கு தேவை, அந்த அவசியத்தையும் இந்த வைரஸ்கள் வந்து புரிய வைக்கும். அதே மாதிரி இந்த வைரஸ் பரவலை நம்மளால் கண்காணிக்க வந்து உதவும் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹோஸ்ட் ரேஞ்ச். ஹோஸ்ட் ரேஞ்சை பற்றி புரிதல் நம்மளுக்கு வேணும் இல்லையா, அந்த புரிதல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு ரகங்களை உருவாக்க நம்மளுக்கு உதவும். முக்கியமாக வந்துட்டு களைச்செடிகள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ களைகளில் மறைந்து வாழக்கூடிய வைரஸ்கள் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட பயிர்களுக்கு வந்துட்டு அது பரவும். ஸோ களையை வந்துட்டு நீங்கள் என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா வைரஸ் சேமிப்பு மையம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரிசர்வ் வாயர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அங்கிருந்து தான் அந்த களை செடிகள்லேருந்து தான் வைரஸ்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா பயிர்களுக்கு பரவுது. ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த நடைமுறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம், ஒரு வைரஸ் பாதிக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற களை தாவரங்களையும் நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். அப்படி கவனிக்கிற பட்சத்தில் களையை கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களால் வைரஸ்களை கட்டுப்படுத்த முடியும். இந்த இடத்துல இந்த மூலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வெக்டார்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன், ஊடகங்கள், இந்த வைரஸ்களை கொண்டு போய் பயிர்களுக்கு சேர்க்கக்கூடிய மற்ற உயிரினங்கள், அது களைச்செடியாக இருந்தாலும் சரி, பூச்சிகளாக இருந்தாலும் சரி, வண்டுகளாக இருந்தாலும் சரி, இந்த உயிரினங்களையும் வெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலங்களையும் நம்ம என்ன பண்ணணும், கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த வெக்டார்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய வைரஸ் மற்றொரு ஆரோக்கியமான தாவரத்துக்கு பரவுது இல்லையா. ஒரே ஒரு தாவரத்தில் மட்டும் நம்ம வயலில் விளைவிச்சிருக்க ஒரு தாவரத்தில் வைரஸ் பாதிப்பு வருது, அது வயலில் இருக்க முழுமையான அனைத்து தாவரங்களுக்கும் பரவுது இல்லையா. அது பரவுறது தானாக பரவ முடியாது, அதுக்கு கண்டிப்பாக ஒரு வெக்டார் வேணும், இன்னொரு உயிரினம், இன்னொரு ஹெல்தியான அந்த பிளான்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ வைரஸ்களோட தூதர்கள் அப்படின்னு சொல்லுவோம் வெக்டார்ஸ். பூச்சிகளை தான் காமனாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வைரஸ்களோட தூதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமான இந்த வெக்டார்கள் பார்த்திங்கன்னா அப்பைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எலுமிச்சை பூச்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். எலுமிச்சை பூச்சிகள் முக்கியமான ஒரு வைரஸ், வைரஸ் பரப்பிகள், வேகமாக இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த அப்பைட்ஸ் பல பயிரில் காணப்படும். அதே மாதிரி வெள்ளை ஈக்கள் வந்து முக்கியமான ஒரு விஷயம், தக்காளி, பருத்தி போன்ற பயிர்களில் வந்துட்டு அதிகமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த வெள்ளை ஈக்களை பார்க்க முடியும். இந்த வெள்ளை ஈக்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தாவரத்திலிருந்து இன்னொரு ஆரோக்கியமான தாவரத்துக்கு இந்த வைரஸ்களை கொண்டு போய் சேர்த்துரும். முக்கியமாக இந்த டொமேட்டோ லீஃப் கேர்ள் வைரஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, தக்காளியை தாக்கக்கூடிய அந்த வைரஸ், அது பரவலுக்கு இந்த வெள்ளை ஈக்கள் தான் காரணம். அதே மாதிரி சில வெட்டுக்கிளிகள் நம்ம நெல் பயிரில் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைரஸ் பாதிக்கும். அந்த நெல் பயிரில் முக்கியமாக அந்த லீஃப் ஹோப்பஸ்ன்றோம்ல இந்த வெட்டுக்கிளிகள், அதுதான் அந்த வைரஸை ஒரு தாவரத்திலிருந்து இன்னொரு தாவரத்துக்கு பரவுது. இது போக நிறைய சின்ன சின்ன பூச்சிகள் நிறைய வைரஸஸை வந்து என்ன பண்ணுவோம், பரப்பும். அதே மாதிரி எப்படி இது பரவும் அப்படின்றப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம இதை பற்றி பேசலாம். பூச்சிகள் இருக்கு இல்லையா, அந்த பூச்சிகள் வந்து ஒரு சில வினாடிகள்லேயே இந்த வைரஸை எடுத்துகிட்டு போய் மற்ற ஒரு ஆரோக்கியமான தாவரத்துக்கு பரப்பும், உடனே மற்ற தாவரத்துக்கு பரப்பிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வைரஸ் வந்து பூச்சிகளை ரொம்ப நாள் வந்து அதால் உயிரோட ரொம்ப நாள் அதால் இருக்க முடியாது, ரொம்ப நேரம் இருக்கிறது கஷ்டம். அதனால் பூச்சிகள்லேருந்து அடுத்த தாவரத்துக்கு பூச்சிகள் மூலமாக ரொம்ப வேகமாக பரவிடும், பூச்சியோட உள்ள நீண்ட நேரம் இருக்காது. சில
வைரஸ் இருக்கானா,

0: பூச்சிகளோட உடல்லே நீண்ட நாள் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் ஆபத்தானது. ஏன்னா அந்த பூச்சி இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த பயிரை விளைவிக்க முடியாது இல்லையா. ஸோ ஒரு சில வைரஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பூச்சிகளோட உடலில் ரொம்ப நாள் இருக்க முடியாது, வேகமாக பரவிடும். ஆனால் ஒரு சில வைரஸ்கள் பூச்சியோட உடல்லையே ரொம்ப நாள் தங்கியிருக்கும். அப்போ அந்த பூச்சி உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த பூச்சியோட உடலில் அந்த வைரஸும் இருக்கும். அந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எவ்வளோ நாள் கழிச்சினாலும் அந்த தாவரத்தை தாக்கக்கூடிய ஒரு நிலைமை இங்கே இருக்கும். சிலது வந்து பார்த்திங்கன்னா இடைநிலைத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில மணி நேரம் முதல் ஒரு சில நாட்கள் வரை இருக்கும் அந்த வைரஸ். ஸோ அதே மாதிரி பரவல் செயல்முறை அப்படின்னு பேசுகிறப்போ, இந்த பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நோயுள்ள தாவரத்தில் போய் உட்காரும். அதிலிருந்து அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தாவர சாரை வந்து எடுத்து குடிக்கும். அப்படி குடிக்கிறப்போ அதோட வைரஸ் வந்து அந்த பூச்சிக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அந்த பூச்சி ஒரு ஆரோக்கியமான தாவரத்தில் போய் உட்காரும். அப்போது அந்த தாவரத்தில் போய் இந்த வைரஸ் என்ன பண்ணுது, திருப்ப இந்த பூச்சி அந்த வைரஸை வந்து திருப்ப பாதிக்கும். ஸோ இதோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்குறப்போ, அந்த வெக்டாரோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்குறப்போ, தாவர வைரஸ் 80-90% பூச்சிகள் மூலமாக தான் பரவுது. ஒரு சிறிய பூச்சி நூற்றுக்கணக்கான தாவரங்களை பாதிக்கலாம். அப்போது அந்த பூச்சிகள் மூலமாக வைரஸ் வந்துட்டு ஈஸியாக பரவிடும். அதே மாதிரி நிறைய நவீன கண்டறிதல் முறைகள் இப்போது இருக்குது. இந்த எலைசா, பிசிஆர் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வைரஸ் வந்து பாதிச்சிருக்கா அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்திலே அந்த நோயை கண்டுபிடிச்சி நம்மளால் அதை எராடிகேட் பண்ண முடியும், அழிக்க முடியும். முக்கியமாக விவசாயிகளோட விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். நோய்களை அடையாளம் காண தெரியணும், சரியான மேலாண்மை நடைமுறைகளை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, தாவரங்களை பாதிக்கக்கூடிய வைரஸ்களை கட்டுப்படுத்துறது நம்மளுக்கு எளிமையாக இருக்கும். வைரஸ் நோய்களுக்கு மருந்து இல்லை, தடுப்பதே ஒரே தீர்வு. பூச்சி கட்டுப்பாடு, வைரஸ் கட்டுப்பாடு. தாவர வைரஸ் நோய்களை முழுமையாக அழிக்க முடியாது தான், ஆனால் சரியான தடுப்பு மற்றும் மேலாண்மை முறைகள் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் அதோட தாக்கத்தை குறைக்க முடியும். முன்னெச்சரிக்கை தான் இங்கே பாதுகாப்பு. ஏன்னா வைரஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா, உயிரினங்களை தாக்கும் அப்படின்னு தான் பேசியிருக்கோம். ஈவன் கம்ப்யூட்டர் வைரஸ் இருக்குது, மொபைல் வைரஸ்லாம் இருக்குது, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வைரஸ் அப்படின்ற வார்த்தையை கேட்டவுடனே இந்த ரெண்டு விஷயமே ஞாபகம் வந்துடும். ஸோ நம்மளோட செல்ஃபோன், கம்ப்யூட்டர் இதெல்லாம் பாதிக்கக்கூடிய வைரஸ் தான் இருக்குது. எப்படி ஒரு கம்ப்யூட்டர் வைரஸ் வந்து கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய தகவல்களை சேதப்படுத்தும், செயல்பாட்டை மெதுவாக்கும், மற்ற கணினிக்கும் பரவுமோ அதே மாதிரி தான் தாவர வைரஸ்கள் தாவர வளர்ச்சியை பாதிக்கும், விளைச்சலை குறைக்கும், ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடிக்கு வந்துட்டு ஈஸியாக பரவும். ஸோ கம்ப்யூட்டரில் எப்படி நம்ம ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தாவரங்கள்லையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பூச்சி கட்டுப்பாடு, நோயற்ற விதைகள் போன்ற பாதுகாப்பு முறைகளை செஞ்சிட்டோம் அப்படின்னா தாவர வைரஸ்களை எளிமையாக நம்மளால் கட்டுப்படுத்த முடியும்.
1: இதுவரை தாவர வைரஸ்கள் தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியின் தாவரவியல் துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் பி. பூமி பாலகன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் நேரம்.

0: மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 9:59 42 நொடி. நேர்களை, இன்று 7:10 ஆகாஷ்வாணி டெல்லியிலிருந்து ஒளிபரப்பான மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனை விளக்கம் நிகழ்ச்சி தொடரின் ஒளிப்பதிவினை இப்போது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: யே ஆகாஷ்வாணி ஹை விசேஷ் ஸ்ருங்கலா மோதி சர்க்கார் கே 12 சால் கே அந்தர்கத் ஆஜ் சுனியே சூச்சனா ஓர் பிரசாரண் ரெயில்வே ததா இலெக்ட்ரானிக்ஸ் ஓர் சூச்சனா பிரௌத்யோகிகி மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் கே சாத் விசேஷ் சாக்ஷாத்கார் கர் ரஹே ஹே பத்ரகார் ஷிஷிர் சின்ஹா.
2: नमस्कार। 26 मई 2014 नरेंद्र दामोदर दास मोदी ने करोड़ों भारतीयों की उम्मीदों और आकांक्षाओं के साथ सत्ता संभाली। अब से लेकर 12 वर्ष बीत चुके हैं और इन 12 वर्षों में देश की जनता ने 2 बार और उन्हें अपना आशीर्वाद दिया। इस दौरान हमने कई परिस्थितियां बहुत ही कठिन देखी। कोविड का दौर

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: தொடர்ந்து கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள் தரும் இன்னிசை கானங்கள்.

நேரம் 11:11, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் நாளை ஒலிக்க உள்ள நிகழ்ச்சியில் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் நாளை காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 6:02 அறிவிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 6:10. இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தி, கோடைக்காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்கள் குறித்து, அதனை தடுக்கும் முறைகள் குறித்தும் தகவல்கள் வழிமுறைகள் தரப்படுகிறது. காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளி உதவி பேராசிரியர் அனிஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் மு முருகராஜ் அவர்கள். 7:00 அறிவோம் 1000, 7:10 மதுரத்தன்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ்க, காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் விளக்கமளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள். நிறைவு பகுதி 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தன்றல், 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 மதுரத்தன்றல், 8:15

இணைந்திருக்கும் ஆங்கிலத்தில் செய்திகள் 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:45 மதுரை தென்றல், 9 அரங்கிசை, 10 செய்தி சுருக்கம், 10:12 எனக்கு பிடித்த பாடல், 11 நிகழ்ச்சியும் செய்தி சுருக்கம், 11:02 மதுரை தென்றல், 12 நிகழ்ச்சியும் மரம், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1 அறிவிப்புகள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:45 மாநில செய்திகள், 1:55 பாரதியார் பாடல்கள், 2 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3 காலை ஒளிபரப்பானது நிறைவு பெறும், 5:27 மீண்டும் மாலை ஒளிபரப்பில் தொடரலாம், 5:30 மதுரை தென்றல், 6 நிகழ்ச்சியின் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள், தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படத்திலிருந்து, 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மதுரை தென்றல், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள். ஏழு 15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் தோட்டக்கலை பயிர்களில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் செண்டெக் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி ராமராஜன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 8 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 இது நம்ம ஏரியா. எட்டு 8:45 மதுரை தென்றல், 9 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை, 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 நிகழ்ச்சியின் மேலவும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நாளை ஒளிபரப்பானது நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் நாளை வரவிருக்கும் நிகழ்ச்சியில் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமாய் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சலாக கேட்கலாம்.